நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியில 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பலமடலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம்.

0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
1: இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய்.
0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
2: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் 4 அறிவோம், ஆவாரம் பூவின் அற்புதங்கள் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல், நகர்வலத்தில் பஸ் ஸ்டாண்டா இல்லை பார்க்கிங் ஸ்டாண்டா, ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02-8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இதில் இளைய இதயங்களின் வானொலி பயணம், 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் ஜி பவ்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல்

ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழி, பெண்ணின் நலம் குடும்பத்தின் வளம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி. பிற்பகல் 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. விஷ்ணு திலக சம்ஹிதையில் ஆகமா முதல் பகுதி, உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55, 7 ஆகிய நேரங்களில் திரைப்பட பாடல்கள் ஒலிக்கும். மாலை 6:10 மனதில் நின்றவை. 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் BR சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி முதல் பகுதி. செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக பல்கலைக்கழக வாய்ப்புகள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:15, 9:15 திரைகானம், 8:30. 2025 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஓர் உரையாடல், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 9:30 அறிவியல் நேரம், பல் மருத்துவத்தின் விஞ்ஞானம் வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 7 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலை நீண்டுவர் தகவல் வழங்கியிருப்பவர் தேன்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷவ ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ. முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. நண்பகல் 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள். 12:05 ஹை ஸ்நேகிதே, 1:00 திரைகானம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், பற்கள் ஆரோக்கியம் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சேட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவைண்ட்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில்

0: பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், தாய்லாந்தின் பேண்டராட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: காலை 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்துண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோகாபியாசம், சித்திர சங்கீதம் ஆகியவை. நண்பகல் 12 மணிக்கு திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், இதில் எஸ் ஸ்வராத்மிகா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகானம், மாலை 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை. கல்வியே வெற்றிக்கு முதல் படி, விருப்பத்துடன் நீப்படி. உரை வழங்குபவர் ஆர் கே வைஷ்ணவி. சங்கீதம் சந்தோஷம், எஸ் வருணேஷ் வழங்கும் தவில் இசை. நீதி கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் மீரா. 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12வது நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி தொடர் நிகழ்ச்சி. இதில் பங்கு பெறுபவர் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள். 11:45 திரைகானம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், முற்பகல் 11:02 என்றும் இனிவை, 2:15 எங்கள் ஸ்டைல், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5:10 பூந்தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi and President of Myanmar U Min Aung Hlaing held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks yesterday, Foreign Secretary Vikram Misri said both sides expressed interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development cooperation, health, education and energy. Mr. Misri said that both sides underscored the importance of preventing the misuse of territory for activities inimical to their security interests.
3: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
2: BJP National President Nitin Naveen held a meeting with senior party office bearers and workers in New Delhi yesterday. Talking to media, party MP and spokesperson Dr. Sambit Patra shared key details highlighting discussions on the Narendra Modi government's 12 years of service, organizational expansion and future initiatives aimed at broadening the party's outreach across various sections of society. He said that the government is completing 12 years in office and everyone has witnessed how India has progressed under the leadership of Prime Minister Narendra Modi, with advancement taking place across every sector. Mr. Patra said, today the Bharatiya Janata Party and the

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பு எய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தெழுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளவையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்

0: அவர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கணும், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசார கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரையாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனியம்பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் இனியாற்றேன் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் இப்போது 6:15. இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சங்கரி கிருஷ்ணன் பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடை காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும் போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும்.

0: பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த இரண்டு பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும், பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்போருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும்.
0: செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திர பாபு அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல்நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.

0: வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
3: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
2: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
4: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார்.

0: ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணைப் பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது.

0: கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஒரு நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: கடல் மாசுபாடு என்பது மாசுபடுத்திகள் கடலில் கலந்து அதன் தன்மையில் பாதிப்பை உண்டாக்கி உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு குறிக்கும் சேகரமாகி தொடர்ந்து கடல் பகுதியில் கொட்டப்பட்டு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிலத்தில் மனிதனால் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் இறுதியில் நேரடியாகவோ அல்லது கடலினை அடைகின்றன. கடலானது ஏராளமான உயிர்களுக்கு வீடாக உள்ளது. கடல் மாசுபாட்டின் காரணமாக கடலின் இயற்கை தன்மை அழிக்கப்பட்டு கடலின் உயிர் சூழலானது சீர்கேட்டினை சந்தித்து கொண்டிருக்கிறது. கழிவுகள், மறைமுகமான எண்ணெய் கசிவுகள், தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு கழிவுப் பொருட்கள், வேளாண்மை வேதிக் கழிவுகள், பிளாஸ்டிக், கப்பல்கள் உள்ளிட்டவற்றால் ஏற்படும் ஒலி ஆகியவற்றால் பெரிதும் மாசுபடுகின்றன. ஆண்டுதோறும் எண்ணெய் கசிவின் மூலம் 12% பாதிப்பையும் நிலக்கழிவுகள் மூலம் 36% பாதிப்பையும் கடல் எதிர்கொள்வதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. கச்சா எண்ணெய் கடலில் கசியும் போது கடல் பரப்பில் பல ஆண்டுகள் நீடித்திருக்கும். இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்துவதுடன் மூச்சு திணறலையும் உண்டாக்கும். ஆழமான கடல் சுரங்கங்கள் நச்சுத்தன்மையை உண்டாக்குவதோடு கடல் அரிப்பு, எண்ணெய் கசிவு ஆகியவற்றை கடல் சுரங்கங்கள் ஏற்படுத்திவிடுகிறது. கடலில் ஒலி மாசுபாடு, கடல் பகுதியில் சத்தமாக அல்லது தொடர்ச்சியாக எழுப்பப்படும் ஒலிகள், பூகம்பம், கப்பல் ஒலிகள், சோனார் கருவிகள், எண்ணெய் பீப்பாய்கள் போன்றவற்றால் ஏற்படும் ஒலிகள் கடல் ஒலி மாசுபாட்டிற்கு காரணங்களாகும். இந்த ஒலி மாசுபாடு திமிங்கிலம், டால்ஃபின் உள்ளிட்டவைகளில் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றது. இனி கடல் மாசுபாடு கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி நாளை அறிவோம்.

0: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.1 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 29.5 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.1 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 40.1 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.5 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 29.5 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.7 டிகிரி கூடுதல். ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை இந்த உலகில் நியாயமானதை செய்வதற்குதான் உரிமை உண்டு, நம் விருப்பம் போல் செய்வதற்கு அல்ல. இந்த உலகில் நியாயமானதை செய்வதற்கு தான் உரிமை உண்டு, நம் விருப்பம் போல் செய்வதற்கு அல்ல. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: அறிவோம் ஆவாரம் பூவின் அற்புதங்கள். தகவல்கள் வழங்குகிறார் எம் கஸ்தூரி அவர்கள். சாலை ஓரங்களில் திடீரென மஞ்சள் காடாக காட்சியளிக்கும் பூக்களை பார்த்திருப்போம். என்னம்மா பூ இது என அம்மாவிடம் கேட்க, ஆவாரம் பூ என அதன் பெயரை கூறிவிட்டு, இதெல்லாம் எவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது தெரியுமா என்றெல்லாம் பலவற்றை சொல்லி அடுக்கியிருப்பார்கள். அப்படி ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் கை கொடுக்கக்கூடியது ஆவாரம் பூ. ஆவாரை செடி வகையை சார்ந்தது. புதர் செடி அமைப்பிலும் வளரும். பளிச்சிடும் தங்க மஞ்சள் நிறமான கொத்தான பூக்களை உடைய தாவரம். மெல்லிய தட்டையான காய்களை உடையது. தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் இயல்பாக வளர்கின்றது. சாலை ஓரங்களிலும் தரிசு நிலங்களிலும் இயற்கையாக ஆவாரை வளர்ந்திருக்கும். தலபோடம், ஆவிரை, மேகாரி, ஆவாரம் என மாற்றுப் பெயர்களும் இதற்குண்டு. இலை, பூ, காய், பட்டை, பிசின், வேர் ஆகிய அனைத்து பாகங்களும் மருத்துவம் பயன் கொண்டவை. ஆவாரையின் தண்டு மற்றும் வேர்பட்டை தோல் பதனிடும் செயல்முறையில் பயன்படுகிறது. நீண்ட தூரம் நடப்போரோ கவனியுங்களை. ஆவார இலையை பருத்தி துணியில் பரப்பி அந்த துணியை மடித்து தலைப்பாகையாக செய்து தலையில் அந்த தலைப்பாகையை வைத்து கொண்டு நடக்க வெயிலின் வெப்பம் தோன்றாது, நடையும் வேகமாக இருக்கும் என்று கூறுவர். இன்று ஆவாரை பூ நீரழிவு, மேக நோய்கள், நீர்க்கடுப்பு, உள்ளங்கால் எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களுக்கான மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. ஆவார இலையை பாசிப்பருப்பு, பூழாங்கிழங்கு ஆகியவற்றுடன் சேர்த்து அரைத்து உடலில் பூசி குளித்து வர உடல் அரிப்பு, உடல் வெப்பம் ஆகியவை குறையும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ என்பது சித்த மருத்துவத்தின் பழமொழி. ஆவிரை என்பது இக்காலத்தில் ஆவாரம் பூ என்று அழைக்கப்படுகிறது.

0: தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் போது காப்பு கட்டுவதற்கும், மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளுக்கு மாலை கட்டுவதற்கும், வீடுகளுக்கு தோரண் கட்டுவதற்கும் ஆவாரம் பூவை இக்காலத்திலும் மக்கள் பயன்படுத்துகின்றனர். சங்க காலத்தில் மடல்மா ஏறி வருகையில் பயன்படுத்தப்பட்ட இந்த பூ தைப்பொங்கல் விழாவில் பயன்படுத்த பூவாக இன்று மாறியுள்ளது. தொல்காப்பியர் இந்த மரவினத்தை குறிப்பிடுகிறார். ஆவிரை என்னும் மரப்பெயர் அதன் பகுதிகளை குறிக்கும் போது ஆவிரங்கோடு, ஆவிரஞ்செதில், ஆவிரந்தோல், ஆவிரம் பூ என வரும் என்கிறார். குறிஞ்சிப்பாட்டில் தொகுக்கப்பட்டுள்ள 99 வகையான மலர்களில் ஒன்றாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆவாரம் இன்று ஆவாரம் பூ டீயாக கிடைக்கிறது. ஆவாரை இலையை சேகரித்து உலர்த்தி ஒன்றிரண்டாக இடித்து திப்பியாக எடுத்து வைத்துக் கொள்ளணும். இந்த பொடியை தினசரி காலை மாலை 2 வேளைகளிலும் 2 கிராமுக்கு மிகாமல் எடுத்து, இதனுடன் ஓர் ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு சுக்கு, சிறிது வரமல்லி கலந்து வேண்டிய அளவில் நீர் ஊற்றி கொதிக்க வைத்து டீ போல் தயாரித்து குடிக்க உடலுக்கு புத்துணர்ச்சி தருகிறது. இந்த ஆவாரை குடிநீரை தயாரிக்கும் போது கடல் எழுஞ்சில் எனும் மூலிகையும் சேர்க்கப்படுகிறது. நீரழிவு நோய்க்கு அது பயன்படும் விதத்தில் ஒரு காப்புரிமையை அமெரிக்காவின் ஒபாமா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது என்பது கூடுதல் செய்தி. நீங்கள் எந்த மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொண்டாலும் சரி, கூடவே ஆவாரை குடிநீரை சிறப்பு பானமாக அருந்தினால் உடலில் இனிப்பு குறையும், உள்ளத்தில் இனிப்பு குதூகலிக்கும். இந்த ஆய்வு பயணம் இன்னமும் பல மைல் தூரம் பயணிக்க வேண்டியிருந்தாலும் பல 100 ஆண்டுகள் பழக்கத்தில் மரபு மருத்துவத்தில் பெரும் பயன் தரக்கூடியதான ஆவாரை குடிநீரை இனி நீரழிவு நோய் கண்டவர்கள் தினமும் மூலிகை தேநீராய் அருந்துவது சிறப்பு. இவ்வாறு ஆவாரை பல நிலைகளில் மருத்துவ குணம் கொண்டதாக விளங்குகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் ஆவாரம் பூவின் அற்புதங்கள். தகவல்கள் வழங்கினார் எம். கஸ்தூரி அவர்கள்.

0: பி சுசீலா குரலில் வலம் வந்த அந்த பாடலின் படம் மணமகளே வா.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: கோடைக்காலம் மழையே காணாத காடு போல் வறண்டுள்ளது காடு. அதன் அருகில் உள்ள மலைகள் கூட வெம்பி உடர்ந்து தழல் வீசிக் கொண்டிருந்தன. கதிரவன் கணக்கதிர்கள் மாறியில்லாத காட்டை கரிந்து தீத்தன. நிழலே அற்றுப்போன அக்காட்டில் ஆரளைக் கள்வர்களும் வில்லும் அம்பும் கொண்டு பதுங்கியிருப்பார்கள். அவ்வழியே வருகின்ற வழிப்போக்கர்களை அம்பெய்து வீழ்த்துவார்கள். அவரிடம் உள்ள பொருள்களை கவர்ந்து கொண்டு மறைவார்கள். வீழ்ந்த வழிப்போக்கர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று தவித்து தவித்து வலிமை கொண்டு வீழ்வார்கள். இவ்வளவு துன்பங்கள் நிறைந்த காடு என்று நினைக்கும் போதே நம் மனம் கொதிக்கும். ஒரு தலைவன் காதலன் அக்கொடிய வனத்தை கடந்து சென்று பொருளீற்றி வர நினைத்தான். தன் காதலியை மனைவியை விட்டு பிரியக் கருதி அவளிடம் விடை கேட்டு நின்றான். அவனை இதுவரையில் பிரிந்தறியாத அத்தலைவி தானும் கூடவே வருவதாக கூறினான். அவன் தான் செல்லும் வழியின் கொடுமையை அவளுக்கு விளக்கம் செய்து அவள் தன்னுடன் வருவது அரிது என்று தெளிவித்தான். அவள் மீது அவன் கொண்டுள்ள பேரன்பின் வெளிப்பாடே அவள் துன்பப்படாமல் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்றான். ஆனால் அத்தலைவி வாழ்விலும் தாழ்விலும் தன் கணவனோடு உடன் உறைவதே தன் இன்பமாக கொண்டவள். கணவனின் காரியம் யாவினும் கைகொடுத்து அவன் துன்பத்தில் நான் பங்கெடுத்தல் ஆகாதா, உற்ற துணை நான்தானே என்று வருந்துகின்றாள். அவ்விடத்தில் ஒரு இராமாயணக் காட்சி. ராமன் காட்டிற்கு புறப்பட்ட காலத்தில் தானும் வருகிறேன் என்று சீதை கூறியதும், வேண்டாம் வேண்டாம், கானகம் கொடிய சூழ்நிலை உடையது, கல்லும் முள்ளும் உன் பாதத்திற்கு ஒவ்வாது என்று அன்பினால் மறுத்து கூறுகின்றான் ராமன். ஆனால் சீதையோ, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று ராமனின் பின்னே தொடர்ந்து வருகிறார். இச்சீதை கூறியது போலவே தலைமகள் உமையின்றி யான் எய்தும் இன்பமெல்லாம் எனக்கு துன்பமேயாகும். உம் துயரைக் களைய துணையாய் வருவதே என் இன்பமாகும். தண்ணீரின்றியேனும் வாழ்வேன், நுண்மையின்றி வாழேன், என்னையும் கூடவே அழைத்துச் செல்க என்கிறாள். இதுதான் பெண்ணின் பெருமை, பெண்மையின் மகாசக்தி. பாடலை முழுமையாக பார்த்தால் தலைவன் கூறியது உண்மையே என்பது புரியும். மறை ஆ மரல் கவர மாறி வரப்ப, வரையோங்கு அருஞ்சுரத்து ஆறிடைச் செல்வோர் சுரையம்பு மூழ்க சுருங்கி புறையோர்தும் உன்னீர் வரப்ப, புலர் வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாற்று அருந்துயரம் கண்ணீர் நினைக்கும் கடுமைய காடென்றால் என்னீர் அறியாதீர் போல இவை கூறல் நின்னீர அல்ல நெடுந்தகாய் எம்மையும் அன்பறச் சூழாதே ஆற்றிடை நும்மொழு துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பமுண்டோ எமக்கு என்றாள் தலைவி. இக்கலித்தொகை பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பவராவார். பிரிவின்கண் வைத்தே காதலர்களுடைய காதலின் தூய்மையையும் சிறப்பையும் நன்கு அறியலாம் என்பதை தெரிந்தவர். அதனால் அவர் பாடிய பாடல்

0: யாவும் பிரிவு நிகழ்வதாகிய பாலைத்திணையிலேயே அமைந்துள்ளன. குறுந்தொகையில் ஒரு பாடலை மருதத்திணையில் பாடியுள்ளார். ஏனைய 35 பாடல்களும் பாலைத்திணையிலேயே பாடப்பட்டுள்ளன. அதனாலேயே இவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்ற சிறப்பு பெயரும் பெற்றார். மேலும் பாலைத்திணையில் வரும் பாடல்களின் பாலைத்திணையின் நிலத்தின் கொடுமையை குறிக்கும் வரிகள் நம் நெஞ்சை தொடுவனவாக உள்ளன. இந்நிழல் இன்மையான் வருந்திய மடப்பினைக்கு தன்னிழலை கொடுத்தளிக்கும் கலை என்பது பாலைக்கலியின் 10வது பாடல் வரி. பாலை நிலத்து கொடுமை கண்ட புலவர் எங்கும் நிழலே இல்லாது காடு கரிந்து கிடக்கும் காட்சியை ஒரு பெண்மானும் ஆண்மானும் அனுபவிக்கும் காட்சியினால் காட்டுகின்றார். எங்கும் நிழலே இல்லாமல் பெண்மான் வருந்தி துன்பப்படுகின்றது. மேய்ச்சலுக்குரிய இலை தழைகளும் இல்லை, வெயில் வாட்டுகின்றது. ஆண்மான் தன் இணையாகிய பெண்மான் படும் துன்பத்தை அறிந்து தான் வெயிலில் வாடினாலும் பரவாயில்லை, தன் நிழலில் பெண்மானை படுக்க வைத்து ஓய்வெடுக்கச் செய்கின்றது என்ற காட்சி பாலை கொடுமையையும் விஞ்சும் அன்பின் உயிரூற்றல்லவா?
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சி

0: ஜியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா, ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தல்

0: ாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: ஆரோக்கிய வாழ்விற்கு.
1: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஒபிசிட்டின்னு சொல்லப்படுற உடல் பருமனை யோகாவை கொண்டு எப்படி ட்ரீட் பண்ணலாம், எப்படி குறைக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். உடல் பருமனுக்கான ரூட் காஸ் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, ஒபிசிட்டிக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், அளவு எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு அந்த உணவை வந்து செரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வேலை பாக்குறோமா, உழைப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவு சாப்பிடறதுலயே எப்போ சாப்பிடுறோம், என்ன உணவு சாப்பிடறோம்ன்ட்டு தரம் பிரிக்கிறதே கிடையாது. கண்ட நேரத்துல நம்ம கிடைக்கிறத நம்ம விரும்புற உணவை வந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சாப்பிடும் போது அந்த உடம்புல சேர்ற கேலரிஸ எரிக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது இல்ல. அப்புறம் வேலை, நம்ம பாக்குற வேலை வந்து ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒரே மாதிரி இடத்துல உட்கார்ந்து பாக்குற மாதிரியான வேலைகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி உண்டாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரிச்சீங்கன்னா, ஆண்களுக்கு சாதாரணமா வர்ற காமன் ரீசனா என்ன அதிக அளவுல உணவை எடுத்துக்கிறது, எப்பவுமே ஒரு ரஜஸ் குணத்தோட வந்து உணவு விருந்து போல நிறைய சுவை நரம்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நிறைய உணவு, டேஸ்டான உணவுகளை நிறைய சாப்பிடணும்ட்டு ஆசைப்படுறது. ஆனா அதுக்கேத்த அளவுக்கு உடற்பயிற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறது. இது கூட அடிட்டிவா புகை மது பழக்கமும் வந்து ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருது. அதே பெண்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணங்கள், உணவு அதிகமா எடுத்துக்கிறது, அதுவும் பெண்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இனிப்பு நிறைந்த உணவுகள்ல எடுத்துக்கணும், சர்க்கரை நிறைந்த உணவு.

0: எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. இது போன்ற ஒரு காரணங்கள் அட் த சேம் டைம் பெண்களுக்கு ஹார்மோனல் பிரச்சனைகள் வரும்போதும் ஒபிசிட்டி உண்டாகிறதுக்கான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை பேரு ஆஃப்டர் டெலிவரி ஆப்வியஸா எல்லா பெண்களுமே கொஞ்சம் வெயிட் கூடுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதையெல்லாம் கடந்து அவங்க தாண்டி வரும்போது சைட் பை சைடு அவங்க உடற்பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கணும். நிறைய பெண்களால அது முடியறதில்ல, ஏன்னா குழந்தைகள் நைட் எல்லாம் தூங்காம முழிச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் கண் முழிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய அழுத்தம் வந்து உடல் அளவுலையும் மனசளவுலையும் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்கள்ல அவங்கள்ட்ட போய் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கறது சொல்றது மேலும் மேலும் இன்னும் அழுத்தத்துக்கு உள்ளாகிற ஒரு விஷயமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல போடப்படுற வெயிட். அப்புறம் நார்மலாவே எந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸா இருந்தாலுமே பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி, இதன் மூலமா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மூலமா கூட நிறைய பேருக்கு வெயிட் அதிகமா கூடுது. இதுல யோகாவை கொண்டு ஒபிசிட்டிக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு நேரடியா வயிற்று பகுதியில பயிற்சி கொடுக்கணும். ஓவரால் வெயிட் கம்மி பண்ணணும்னா நம்மளுடைய சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், ஜாயிண்ட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம உடம்புகள்ல ரத்தம் எங்கேயும் தேங்கி இல்லாம உடம்புல எங்கேயும் ஸ்டிஃப்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல மிதமான பவனமுக்தாசனா சீரீஸ் 1, பவனமுக்தாசனா சீரீஸ் 2 அப்படிங்கறதுல இருக்கிற உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் பவனமுக்தாசனா 2 இருக்கக்கூடிய காற்று தேவையில்லாத ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் ஸ்டாக்னன்டான கேஸஸையும் வெளியேற்றக்கூடிய பவனமுக்தாசனா ஆசனா பண்ணிங்கனாலே தெரியும், அந்த ஆசனா பயிற்சி பண்ணும் போதே நம்ம உடம்புல இருந்து காத்து பிரியும். அது தேவையில்லாத காற்றை வெளியேற்றக்கூடிய பயிற்சிகளை நம்ம படிப்படியா செய்ய ஆரம்பிக்கணும். உடம்புல காத்து தங்காம காத்து வெளியேற ஆரம்பிச்சுட்டாலே நம்ம உடம்பு வந்து நல்லா கொஞ்சம் லேசா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கப்புறமா சைட் பாடி ஸ்ட்ரெச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கணும்னா முதல்ல எடுத்த உடனே ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு நாம போகக்கூடாது. சைட் பாடி ஸ்ட்ரெச்சஸ்ல தான் நாம அதிகமா ஈடுபடணும். அதாவது திரியக்க தாடாசனா, திரிகோணாசனா, பார்சவ கோணாசனா, இது போன்ற சைட் பாடி ஸ்ட்ரெச்சஸ் அதிகப்படுத்தக்கூடிய, ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, ஃபேட்டை குறைக்கக்கூடிய ஆசனங்கள்ல நம்ம அதிகமா ஈடுபடணும். இந்த மாதிரியான பயிற்சிகளை நாம செய்யும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்ல சைட் பாடி ஃபேட் குறையும், அதோட கனெக்டா இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்க ஆப்ஸ்லயுமே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து பிளாங்க் போசஸ், அதுக்கப்புறமா தனுராசனா, உஷ்ட்ராசனா போன்ற பயிற்சிகள்லாம் செய்யலாம். அப்புறம் திரிகோணாசனா பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறமா வீரபத்ராசனா சீரீஸ் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல வெயிட் லாஸ் நீங்க உணரலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்காடுறதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சிடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்திலையும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம், என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க.

அப்படின்னாராம். சரின்னு எல்லாரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன். என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாரான். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு.

0: யோசிச்சு பார்த்தேன். என்னோட மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் ஏமாத்துறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம். வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம். அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். சிறந்த இடம் அன்பானவர்களின் மனம் மட்டுமே.

0: உன்னிகிருஷ்ணன் பாப்ஷாலினி பாடியிருந்த அந்த பாடலின் படம் அப்பு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: போலீஸ்
4: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
4: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
4: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
4: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
4: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
4: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
5: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
6: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியுள்ள பாடல் கேட்டீர்கள்.
1: நகர்வலம். பஸ் ஸ்டாண்டா இல்லை, பார்க்கிங் ஸ்டாண்டா.
2: சென்னையின் முக்கியமான எந்த ஒரு பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே குறைந்தபட்சம் 4 ஆட்டோக்களை, 2 ஷேர் ஆட்டோக்களை, 5 பைக் தாசிக்களை, பூ அல்லது பழக்கடைகளை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் பேருந்து நிலைய நிழற்குடைக்குள்ளேயே பலரும் கடை போட்டு அமர்ந்து அந்த இடத்தையே தமதாக்கி இருப்பார்கள். சென்னையின் சௌகரியமே அதன் பேருந்துகளும் மெட்ரோ ரயில்களும் தான். காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் லட்சக்கணக்கான பயணிகள் பேருந்துகளை மட்டுமே நம்பி இருக்கின்றனர். அதுவும் தமிழக அரசு பெண்களுக்கான பேருந்து பயணத்தை இலவசமாக மாற்றிய பின்னர் பெண் பயணிகளே பேருந்துகளை நிறைத்துள்ளனர். பல்வேறு சிறு வேலைகளில் ஈடுபட்டுள்ளோருக்கும் அன்றாட பணி செய்வோருக்கும் பேருந்து பயணமே சாலச் சிறந்ததாகவும் செலவு குறைந்ததாகவும் இருக்கிறது. ஆனால் அதற்கு பயன்படுத்த வேண்டிய பேருந்து நிலையங்களோ வணிக வளாகங்களாக மாறியுள்ளன. நிம்மதியாக அங்கே போய் நிற்கக்கூட முடியாத சூழல். வேண்டுமானால் நீங்களே போய் திருவல்லிக்கேணி பாரதி சாலை, நுங்கம்பாக்கம் பெண்கள் வைணவக் கல்லூரி, சாஸ்திரி பவன், எத்திராஜ் கல்லூரி, பாம்க்ரோவ் ஹோட்டல் உள்ளிட்ட பேருந்து நிறுத்தங்களை பாருங்கள். நிழற்குடை கீழே நிற்போரை விட வெளியே நிற்போர் எண்ணிக்கைதான் அதிகமாக இருக்கும். தூரத்தில் வரும் பேருந்துகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே சர்ரென்று காலருகே ஆட்டோ ஒன்று உரசிக்கொண்டே போகும். இன்னும் சில ஆட்டோக்காரர்களோ பேருந்து நிலையத்தை ஒட்டியோ அல்லது அங்கே குழுமியிருக்கும் மக்கள் நடுவிலோதான் தங்கள் வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்பார்கள். பேருந்துக்காக காத்திருந்து சோர்வுற்ற பலரும் தங்கள் வாகனத்தில் ஏறிவிடுவார்கள் என்ற தளராத நம்பிக்கை அவர்களிடம் உண்டு. இன்னும் சிலரோ அருகே வந்து எங்கே போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நச்சரிப்பார்கள். 3-4 பேர்களை ஏற்றிக்கொண்டு போவதற்கு ஏற்ப ஆட்டோவையே ஷேர் செய்து கொள்ளும் புத்திசாலித்தனமான உத்தியையும் அவர்களே கொடுக்கவும் கூடும். பல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு விஷயம் புரிவதில்லை. பேருந்து நிலையம் வரை வந்த ஒருவர் பேருந்தை விட்டுவிட்டு ஆட்டோவிலா ஏறுவார்? அவர் ஆட்டோ பிடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் கையில் இருக்கும் மொபைலை தட்டி ஓலாவோ ஊபரோ அழைத்து தன் இருப்பிடத்திற்கே கூப்பிட்டிருக்க மாட்டாரா? அவர்கள் தொழில் அவர்களுக்கு. இது ஜனநாயக நாடு. யாருடைய தொழில் செய்யும் உரிமையையும் குறை சொல்லக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய உரிமை அடுத்தவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாதல்லவா? ஆனால் நிலைமை அப்படியில்லை. ஆட்டோக்களுக்கு நடுவே புகுந்து புறப்பட்டுத்தான் பயணிகள் பேருந்துகள் அருகே ஓட வேண்டும். பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பரிதாபம். ஒரு சில பெரிய பேருந்து நிறுத்தங்களில்தான் கம்பித்தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. அங்கே அவர்கள் சௌகரியமாக தங்கள் பேருந்துகளை கொண்டு

0: நிறுத்துவார்கள். பயணியரும் ஏறிக்கொள்வார்கள். இத்தகைய தடுப்புகளோ அல்லது போக்குவரத்து துறை செக்கிங் இன்ஸ்பெக்டரோ காவலரோ இல்லையெனில் நிலைமை படு மோசம். பேருந்துகளால் தங்கள் உடம்பை அந்த நிலையத்துக்குள் நுழைக்கவே முடியாது. ஒன்று, பேருந்து நிலையத்துக்கு முன்போ அல்லது அதை தாண்டியோதான் நிறுத்த வேண்டும். அல்லது பேருந்து நிலையத்தை விட்டு சற்றே தள்ளி சாலையில்தான் பேருந்தை நிறுத்த வேண்டும். இந்த காட்சியை மனக்கண்ணில் கொஞ்சம் ஓட்டிப்பாருங்கள். சாலையில் நிற்கும் பேருந்தை பின்தொடர்ந்து பல பேருந்துகள் நிற்கும். அவர்கள் எழுப்பும் ஹாரன் ஒலி காதை கிழிக்கும். எல்லோருக்கும் தொழில் வேண்டும், வருமானம் வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதற்கான வணிக வளாகம், பேருந்து நிறுத்தம் இல்லை. காவலர் இல்லையெனில் பல பேருந்து நிலையங்கள் இன்னும் நெரிசலாகிவிடும் என்பதுதான் இதில் உள்ள யதார்த்தம். பயணியர் மன்றாடி கேட்டுக்கொள்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பேருந்து நிலையங்களை நிம்மதியாக பயன்படுத்த விடுங்கள்.
1: பஸ் ஸ்டாண்டா இல்லை, பார்க்கிங் ஸ்டாண்டா. எழுதியவர் ஆர். வெங்கடேஷ். வாசித்தவர் வித்யாச்சாரி புத்ரா.
2: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது உள்ளம் படத்திற்காக பவதாரிணி பாடியிருக்கும் பாடல்.

0: இயற்கையிலிருந்து நாம் பெறுவது பாடல் மட்டுமா?
1: பாடமும் தான். எப்படி என்கிறீர்களா? இதோ மடல் மாணிக்கம் விளக்கங்களோடு.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள ஜெகன்மோகன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல்.
4: இயற்கையிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கற்றுக்கொள்ளலாம் மனம் இருந்தால்.
3: கொரோனா காலகட்டத்தில்
4: வண்டி வாகனம் ஓடாத நிலை, தொழிற்சாலைகள் இயங்காத நிலை, அதனால சூழல் சீர்கேடு அடையலை.
3: சுவாசிக்கும் காத்து நல்லா இருந்துச்சு, குடிக்கும் தண்ணீர் கூட நல்லா இருந்துச்சு.
4: ஏன், கங்கை நதி கூட
3: தூய்மையாக இருந்துச்சுன்னாங்க.
4: தூராதேசத்திலிருந்து இமயமலையை நல்லா
3: பார்க்க முடிஞ்சுதுன்னாங்க.
4: இவற்றையெல்லாம் மனிதன் சரி செய்ய மாட்டான். அவன் அவனுக்காக மட்டுமே வாழ்வான். மற்ற உயிரினங்களை பற்றி கவலை கிடையாது. சுயநலவாதி, சுயநலமாகவே சிந்திக்கும் மனிதனுக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் இயற்கையும் இறைவனும்
3: நம்மளை சோதிச்சாங்க.
4: புரிஞ்சுக்கணும்
3: ஜெகன்மோகன் சார்.
4: குதிரைகள் குடிக்கும் நீர்நிலைகளில் நாமளும் நீர் அருந்தலாம். குதிரை ஒருபோதும் சுத்தமில்லாத கெட்ட நீரை குடிக்காது. பூனை தூங்கும் இடத்துல உங்கள் படுக்கையை போடுங்க. அமைதி இல்லாத இடத்துல பூனை உறங்காதான். புழு துளைத்த அணில் கடித்த கனிகளை உண்ணுங்கள். நச்சுக்கனிகளை புழு துளைக்காது. பூச்சிகள் உட்கார்ந்திருக்கும் காளானை தைரியமாக உணவாக எடுத்துக்கலாம். காரணம், பூச்சிகள் விஷ காளான்கள் மீது உட்காராது. முயல்கள் குழி பறிக்கும் இடத்துல மரக்கன்றுகளை நடலாம். மரம் செழிப்பாக வளரும். பாம்பு ஓய்வெடுக்கும் இடத்தில் உங்கள் வீட்டை கட்டுங்கள். பாம்புகள் குளுமையான இடங்களில் மட்டுமே ஓய்வெடுக்கும். அதே போல் வெப்பத்தை தவிர்க்க பறவைகள் ஓய்வெடுக்கிற இடத்துல நீர் ஊற்று இருக்கும். தோண்டுனா தண்ணி கிடைக்கும். பறவைகள் தூங்கப் போகும் நேரத்தில் தூங்கச் சென்று அவை விழிக்கும் நேரத்தில் எழுந்திருக்கணும். இப்படி செய்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதாவது பின்தூங்கி முன் எழுன்னு அர்த்தம். அல்லது சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும். அந்த பழக்கத்தையாவது பின்பற்றினால் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் தூங்கினா போதும். வீட்டில் இருக்கும் பெண்கள் கடைபிடிக்கும் பழக்க வழக்கம் பின்தூங்கி முன் எழுவது தான். அதிகம் இயற்கையான உணவுகளையே சாப்பிடணும். வலுவான கால்களையும் துணிச்சல் மிக்க இதயத்தையும் பெறுவீர்கள். மீன்களைப் போல அடிக்கடி தண்ணீரில் நீந்தணும். நீந்துவதற்கு இணையான ஒரு பயிற்சி மிதிவண்டி, சைக்கிள் ஓட்டுவது. உடம்பின் அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய பயிற்சி இது. நீச்சல் அடிப்பவர்கள் பூமியில் நடக்கும் போது கூட மீன்களைப் போல உணர்வார்கள்.
3: ஜெகன்மோகன் சார்,
4: உங்களுக்கு நீச்சல் தெரியும். என்னுடைய நண்பர் செல்வராஜை கேட்டேன். அவருக்கு கடப்பார நீச்சல் தான் தெரியுங்கிறார். என்ன செய்ய, அடிக்கடி வானத்தை பாருங்கள். உங்கள் எண்ணங்களில் வெளிச்சமும் தெளிவும் பிறக்கும். அமைதியாக இருக்கணும். இவர் வாயை திறந்து எப்போ பேசுவார்னு எதிராளி நினைக்கும்படியாக இருக்கணும். நாம் பிறர் சொல்வதை கேட்டாலே, காது கொடுத்து கேட்டாலே நம்முடைய மதிப்பு மரியாதை உயரும். நிறைய கேட்கணும், கொஞ்சமாக பேசணும், செயல் அதிகமாக இருக்கணும். இதன் மூலம் உங்கள் இதயத்தில் மௌனம் குடிகொள்ளும். ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு,
1: எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின்,
0: சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
0: இன்று காலை 9 மணி

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 8:02. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் பாடல்கள் கேட்கும் முன்
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் 8:30 மணிக்கு ஒலிக்கும்.

0: National Family Health Survey reveals that Indian women using the internet has doubled to 64% in 4 years. Among men, it increased from 51.2% to 80.5%, reports the Times of India. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Myanmar President U Min Aung Hlaing says his country will not allow its territory to be used against India's security interests. India and US have finalized most elements of first phase of bilateral trade agreement, says Commerce and Industry Minister Piyush Goyal. Uttarakhand's UNESCO World Heritage Site, Valley of Flowers, opened to tourists. 22 rowers included in TOPS development group ahead of Asian Games 2026. And in hockey, India registered dominant 4-1 win over Korea in Men's Under-18 Asia Cup. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:30. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் திரைகானம் ரசிக்கலாம். இந்த நேரத்தில் மதுஸ்ரீ பாடியிருக்கும் பாடல் வெந்து தணிந்தது காடு, இந்த படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைக்கானத்தில் அடுத்து வருவது த லெஜண்ட். இந்த படத்திற்காக கே கே ஸ்ரேயா கோஷல்.

நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரைப்பட பாடல்கள் காலை 10:02 முத்து சிதறலாக. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
2: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
3: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் நினச்சி பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்லப்போனா, நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அவர் சிம்பிளாக சொன்னாலும் அதில் ஒரு மாரலோட ஒரு லெசன் கற்றுக்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு கம்பேனியனாகவும் ஒரு டீச்சராகவும் நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். அதனால

0: தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: என் பேர் சிறுதீப். இப்போ தான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப் அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்வொர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்வொர்க்காக கனெக்ட் ஆயிட்டு இருக்கு.
0: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயரா இருக்கு. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்க அவங்க டே டு டே லைஃப்ல வந்து ஹியர் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால இருக்கு அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க லைக் வந்து, சோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரேடியோல. லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பத்தி இன்டர்வியூ எடுக்கும் போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும்.
2: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். ஸோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். ஸோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.

0: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பற்றி பேசுகிறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்லை, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். அங்கே டிவி இல்லை, மொபைல் இல்லை, ஆனால் ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனால் போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலராக கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இது எல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனால் அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனால் அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸை கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனால் ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோ தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோடய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பிரிக்க முடியாத ஒரு

0: அங்கமாகவும் இருக்கு, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்கு.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரிரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சாமி தயஜூட, திருவெற்றியூர் தியாகையர் இயற்றிய வர்ணம், ராகம் கேதார கௌளை, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஆபேரி ராகத்தில் நகுமோமோ ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பாபேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகள் ராகமாளிகை ஆதிதாளம் கண்டநடை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:15. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் LSP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் புவனா ஒரு கேள்விக்குறி.

10:15 ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் கே.ஜே. யேசுதாஸ்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலின் படம் தீபம்.

0: நேர்களை முன்னர் அறிவித்திருந்த தீபம் திரைப்பட பாடலை ஒலிபரப்ப இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கேட்டது தொட்டாச்சி நீங்க திரைப்படத்தில் சித்ரா பாடிய பாடல்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: எஸ் ஜானகியின் குரல் படம் அவர்கள்.

0: அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
2: பத்து மணி 27 நிமிடம் 10 நொடி. தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், கே. ஸ்வர்ணா பாடியுள்ள பாடல்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்ப

0: மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90th ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3rd மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியிருப்பது.

0: ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆசை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஹரிணி பாடிய பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து.

0: ரெட் திரைப்படத்திலிருந்து கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலை.
1: என்ன

பாட்ஷா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து வசுந்தரா தாஸ் பாடியிருப்பது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:20. ஆகாஷ்வாணி.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு 10 சங்கீத சாரலில் ஜி பவ்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள்

0: நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பெண்ணின் நலம் குடும்பத்தின் வளம். மகப்பேறு மருத்துவர் ஜெய கிருத்திகா தேவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா முதல் பகுதி, உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 6:10 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றபை, 7:00 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் B.R. சிவகுமார் அவர்கள், 7:25 வீடும் பயிலும் பண்ணை செய்தி.
2: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும், பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்போருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும்.
4: செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்களின் கருத்துக்கள்.
0: 8:05 திரைகானம் கேட்கலாம். 8:30 2025 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் உரையாடல். உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 9:30 அறிவியல் நேரம், பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் 2:00. 10:00 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashwani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu is addressing the tribal beneficiaries of the Ministry of Tribal Affairs flagship scholarship schemes at Rashtrapati Bhavan. We now go over live to the President's address.
6: Kuch na kare, kya kaise kare, kaise aage jaye. लेकिन ऐसे परिस्थितियों में आपको नैतिकता के साथ ही नहीं, नैतिकता को कभी भूलना नहीं है और आगे बढ़ने का प्रयास करना चाहिए। जनजातीय समाज के हमारे पूर्वजों ने अपनी संस्कृति और अस्मिता की रक्षा के लिए अनेक संघर्ष किए हैं और बलिदान भी दिए हैं, जैसे कि बिरसा मुंडा। बिरसा मुंडा तो केवल ना है, लेकिन ऐसे बहुत सारे बिरसा मुंडा ये देश के लिए, ये मट्टी के लिए, मिट्टी के लिए, लेकिन उनका इतिहास में नाम नहीं है। बलिदान दिए हैं, ये प्रसन्नता का विषय है कि जनजातीय कार्य मंत्रालय जनजातीय समुदाय की समृद्ध विरासत, अदम्य साहस और राष्ट्र निर्माण में उनके अमूल्य योगदान का सम्मान करने के लिए उद्देश्य क्या कहते जनजातीय गरिमा उत्सव मना रहे हैं।
5: The Ministry of Home Affairs has notified the Immigration and Foreigners Amendment Rules 2026, introducing key changes to registration timelines and the appeals mechanism under the Immigration and Foreigners Rules 2025. The

0: இதுவரை சங்கீத சாரலில் ஜி பவ்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் 1:10 எஸ் வராத்மிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின் தில்லிஸ்தானம், ஆர் சூரிய நாராயணன் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்சிதேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள்

0: வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வு குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 ஆண்டிற்கு பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப்பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து

0: 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15 முதல் 21 வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்று வீசக்கூடும். நாளை முதல் 6ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதிகளில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும், தெற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55.

100.1 சென்னை எஃப்எம் கோல்டன் இசைமல நிகழ்ச்சியில் எஸ் வராத்மிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானமார் சூரிய நாராயணன் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டில் 1:10 மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு

இவ்விரு நிகழ்ச்சிகளும் எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் பா சர்தார் சிங், இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:35, ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம். மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து. 2025-26 நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2025 ஜூலை 16 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டு 100 குறைந்த செயல்திறனுடைய வேளாண் மாவட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. வருடந்தோறும் 24,000 கோடி ரூபாய் அளவில் 6 வருடங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது என்பதே குறள் விளக்கம். நாட்டின் பொருளாதாரம் 3 பிரிவாக விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறை மற்றும் சேவைத்துறையை காட்டிலும் வேளாண் துறை குறைந்த விகிதத்திலேயே பங்களிக்கின்றது. ஆனால் இவ்விரண்டு துறைகளை காட்டிலும் வேளாண் துறையில்தான் அதிக அளவு வேலைவாய்ப்பு உள்ளது. அதிக ஆட்களை வேலைக்கு வைத்தும் உற்பத்தி விகிதம் குறைந்து இருப்பதால் வேளாண் துறையில் செயல்திறனும் உற்பத்தி திறனும் குறைவாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தன் தானிய கிருஷி திட்டம் மூலம் உற்பத்தி திறன் அதிகமாகும், பயிர்களில் பல்லுயிர் காக்கப்படும், நீர்ப்பாசனம் மேம்படும் மற்றும் கடன் வழங்குதலை உறுதிப்படுத்தும். இத்திட்டம் மூலம் 36 மத்திய அரசு திட்டங்கள், 11 மத்திய அமைச்சகங்கள் ஒருங்கிணைக்கப்படும். 1,70,00,000 விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவர். மாவட்ட ஆட்சியர்களால் தயாரிக்கப்படும் மாவட்ட அளவிலான திட்டங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிதி ஆயோக்கிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். டிஜிட்டல் பலகை, வேளாண் செயலி, மாவட்ட அளவிலான தரவரிசை ஆகியன வெளிப்படைத்தன்மை, அணுகுதல், பொறுப்பேற்றல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். குறைந்த உற்பத்தி, குறைந்த பயிர் விதைக்கும் தீவிரம், குறைந்த கடன் வழங்கல்

0: ஆகியவற்றின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படும். குறைந்தது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாவட்டமாவது தேர்வு செய்யப்படும். மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான குழுக்கள் மூலம் இத்திட்டம் மேலாண்மை செய்யப்படும். பழங்கள், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கால்நடை பராமரிப்பு, வேளாண் காடுகள் என ஊரக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேளாண் சார்ந்த அனைத்து துறையிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் மூலம் ஒருங்கிணைப்பின் சக்தி, பரவலாக்கப்பட்ட திட்டம், நிகழ்நேர கண்காணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருக்குமானதான எல்லாருக்குமான வளர்ச்சியை முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொண்டோம் மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து.
1: ஆயுர்வேத மருத்துவர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். சின்ன குழந்தைகள் மண்ணில் விளையாடுவதால் கை கால்களிலும் வாயை சுற்றியும் சொறி, சிரங்குகள் ஏற்படலாம். ஏன், அந்த குழந்தை மண்ணையே கூட சாப்பிட செய்யலாம். இதற்கு ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர ஓரல் த்ரஷ் என்று ஒரு வியாதியும் வரலாம், அதாவது வாயை சுற்றி புண் வரும். இதற்கு அருகன் புல் ஒரு அருமருந்தாகும். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளுக்கும் கூட அருகம்புல் என்பது முதல் மருந்தாகும். இந்த அருகம்புல்லின் பொடியை அரை தேக்கரண்டி விகிதம் தேனிலோ அல்லது வெந்நீரிலோ கலந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதே அருகம்புல்லை பேஸ்ட் போல நன்றாக அரைத்து அதை அப்பியும் விடலாம் இந்த புண்கள் மீது. பெரியவர்களுக்கு சொறி, சிரங்கு, வயிற்றில் அல்சர் இருந்தாலும் அருகம்புல் ஜூஸ் ஒரு டம்ளர் விகிதம் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். வீட்டிலேயே ஒரு கைப்பிடி அருகம்புல்லை மிக்சியில் அரைத்து தண்ணீர் சேர்த்து பிழிந்து வடிகட்டி ஒரு டம்ளர் ஜூஸ் செய்து அதனை உட்கொள்ளலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu has said that education is a powerful means of empowerment as it enables individuals to become self-reliant, aware and capable. Addressing the tribal beneficiaries of scholarship scheme in New Delhi today, the president said true development can only be achieved when all sections of society progress socially, economically and educationally. She highlighted that the government scholarship schemes have transformed the lives of tribals by enabling access to higher education and new opportunities.
4: भारत सरकार जनजातीय समुदाय के युवाओं को आगे बढ़ाने के लिए अनेक योजनाओं के माध्यम से निरंतर प्रयास कर रहे हैं। छात्रवृत्ति योजना केवल आर्थिक सहायता नहीं है, ये युवाओं के सपनों को पंख देने का माध्यम है। ये उन युवाओं के जीवन में नई संभावनाओं का द्वार खोलती है, जिनमें प्रतिभा तो होती ही है परंतु संसाधनों का अभाव उन्हें आगे बढ़ने रोकता था। लेकिन मुझे ये जानकर प्रसन्नता हुई कि अपने से अनेक युवाओं ने विभिन्न
3: The Ministry of Home Affairs has notified the Immigration and Foreigners Amendment Rules 2026, introducing key changes to registration timelines and the appeals mechanism under the Immigration and Foreigners Rules 2025. The amendment allows registration to be completed at any time before the expiry of 180 days from arrival in India. Previously, registration had to be completed within 14 days after the end of the 180-day period. However, late registration beyond this period will now be permitted only under emergent circumstances. The Chief Justice of India, Justice Suryakant, administered the oath of office to 5 new judges of the Supreme Court today. Justices Sheel Nagu, Sri Chandrasekhar, Sanjeev Sachdeva and Arun Palli and Senior Advocate V. Mohana took oath as judges of the Apex Court. The centre had cleared their appointments yesterday on the recommendation of the Supreme Court Collegium. External Affairs Minister Dr. S. Jaishankar met Deputy President of South Africa, Paul Mashatile, in New Delhi today. They discussed opportunities in trade, investments, MSMEs, digital and infrastructure domains. They also agreed on working closely in international

0: international forums. In a social media post, Dr. Jaishankar said he appreciates Paul Mashatile's strong commitment to deepening the long-standing partnership between the two countries. The anti-terrorism squad of Uttar Pradesh has arrested a young man named Muhammad Sheikh from Azamgarh, allegedly linked with Pakistani gangster Shehzad Bhatti. The ATS received information that Pakistan's ISI and terrorist organizations were collaborating with Bhatti with the aim of spreading terror and threatening India's sovereignty, unity and territorial integrity. Intelligence was collected about Muhammad Sheikh, who had connected with Shahzad Bhatti's terrorist gang via WhatsApp. The Central Board of Secondary Education CBSE portal for verification of issues in the supplied scanned copy of answer books and for re-evaluation of answers has been made live from today and will remain open till the 6th of June. The CBSE said the facility can only be availed by the students who have obtained scanned copy of their evaluated answer books. The board stated that Aadhaar verification has been included for security reasons. For children who do not have Aadhaar, the parents, relatives or guardians' Aadhaar details can be used. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal today. IMD said coastal Andhra Pradesh, Gujarat, Odisha, Rajasthan and West Madhya Pradesh can experience thunder squall with wind speed reaching 50 to 60 kilometers per hour. The Met Department predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Haryana, Chandigarh, Delhi, Uttarakhand, West Uttar Pradesh, Chhattisgarh, Jharkhand, Sub-Himalayan, West Bengal and Sikkim for today. Similar conditions are likely to prevail over Konkan and Goa, Lakshadweep, Maharashtra, Rayalaseema, Saurashtra and Kutch, Telangana, the Andaman and Nicobar Islands and Himachal Pradesh. Benchmark domestic equity indices were trading on a negative note in afternoon trade today. The Sensex fell 81 points to 74,186, while the Nifty dropped 44 points to 23,338 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashwani. என்னுயிர் தோழி.
3: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் மகளிர் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்பவர் டாக்டர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி அவர்கள்.
4: வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம்.
4: பொதுவா பெண் குழந்தைகள் இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே பூப்படைந்து விடுறாங்க, அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க?
5: இது ஒரு முக்கியமான கேள்விமா. ஏன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி 15 வயசுக்கு மேலதான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் கண் முன்னாடியே குறைஞ்சிட்டு இருந்து கிட்டத்தட்ட நான 30 வருடங்களாக இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ 15-14 ஆச்சு, 12-11 இப்ப பார்த்தோம்னா 9-8 பசங்க கூட ஏஜ் அட்டன் பண்றாங்க. என்னுடைய முதல் காரணம் என்னன்னு தோணுதுன்னா, ஒன்னு உடற்பயிற்சியின்மை, ரெண்டாவது உணவு பழக்க வழக்கம், உடல் பருமன் அதிகரிக்கிறது. முன்னாடி குழந்தைங்க பாத்தீங்கன்னா அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சுத்தி சுத்தி இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஒரு சோஃபால ஒரு ஓரமா கையில செல்போனோட மடியில சிப்ஸோட டிவியை பார்த்துட்டு உட்கார்றாங்க. சோ இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை உடல்ல ஏற்படுத்துது. சின்ன வயசுலயே அதீத கொழுப்பு சத்து உடைய பொருட்களை சாப்பிடுறது, பிளஸ் உடற்பயிற்சி இல்லாம உடல் பருமன் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த கொழுப்பு சத்துலேருந்து தேவையில்லாத ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் லெவல் அதிகமாகுது. ஸோ இது போய் என்ன பண்ணுது, சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுறது. என்னோட கருத்துல உடற்பயிற்சியும் உணவும் முக்கியமான காரணங்கள். இதை தவிர மரபியல் ரீதியா சில காரணங்கள் இருக்கலாம், ஜெனட்டிக்கலா சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல அந்த பெண்ணுக்கு தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸும் அடுத்த காரணம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 8-9 வயசுலயே பூப் அடையிற பெண்களுக்கு தயவு செஞ்சு மருத்துவரிடம் கூட்டிட்டு போய் ஒரு ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது. மற்ற காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சு சரி செய்யலாம்.
4: பொதுவாகவே ஒரு பெண் குழந்தை வளர்ந்து வரும்போது அந்த பருவமடைதல் அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? ஆனால் இதுவே நீங்க சொன்ன மாதிரி ஏர்லியராகவே சின்ன வயசுல 8-9 நடக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய பக்குவம் கூட இருக்காது. அதை எப்படி தாய்மார்கள் கையாளணும் நினைக்கிறீங்க?
5: இப்போ எவ்வளவோ பரவாயில்லம்மா, அவேர்னஸ்

0: வந்து மெயினாக ஸ்கூல்ஸை சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்கூலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு அவங்களே ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துடுறாங்க. பீரியட்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பள்ளிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இதில் இருக்குது, நம்பர் ஒன். அண்ட் இரண்டாவது, தாய்மார்களும் தங்களோட குழந்தைங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு கெட்ட செய்தி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு தவிர்க்கிறத விட அந்த குழந்தைங்க கிட்ட இப்படி இருக்குமா, நீ பீரியட்ஸ் வந்துட்டேன்னா இதுதான் உன்னுடைய அறிகுறி, இதுக்கு நீ எப்படி தயாரா இருக்கணும், இதுக்கு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த குழந்தைங்க வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே மெயினா வீட்டுக்கு வந்து ஓன அழுதுட்டு ஸ்கூல்ல அழுதுட்டு அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா பயப்படுறாங்க. இதை நம்ம முன்னாடியே கவுன்சிலிங் கொடுக்கும்போது, இப்பெல்லாம் அந்த பசங்க அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டமா நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம்தான்.
1: இப்போ அந்த மாதிரி பூப்படையிற அந்த குழந்தைகளுக்கு தாய்மார்கள் சத்துள்ள உணவா கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க மேம்?
0: இந்த டைம்ல மெயினா ப்ராப்ளம் என்ன வரும்னா, அனீமியா ரொம்ப காமனா பாக்குறோம், ரத்த சோகைன்னு சொல்லுவோம். ரத்த சோகைக்கு காரணம் வந்து ஒண்ணு, அந்த வயித்துல குடல் புழுக்கள் இருக்கலாம், அதுவும் நம்ம பார்க்கணும். அதை தவிர யூஸ்வலாவே ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்த அந்த முதல் ஒரு வருடம் சில குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வர ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம். சில சமயம் 5 நாட்கள் 10 நாட்கள் கூட அந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கும்போது அவங்க உடம்புல அந்த ரத்தத்தோட அளவு குறைஞ்சு அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை சிச்சுவேஷன் வருது. இதை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு அயன் டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது, இல்ல அந்த ப்ளீடிங் ரொம்ப ஆகாம காப்பாத்தும் போது, அந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா தங்களோட வேலையை சிறப்பா செய்ய முடியுது.
1: சில தாய்மார்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டாவே இருக்கும், பொன் குழந்தை பருவம் அடைஞ்சிட்டா ஆனா அந்த பீரியட்ஸ் ரெகுலரா வரமாட்டேங்குது, ஒன்னு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு, இல்லைன்னா ரொம்ப மாதங்கள் கழிச்சுதான் வருது அப்படிங்கிறாங்க. இது நார்மல் தானா இல்ல இது கவலைக்குரிய விஷயமா?
0: தாய்மார்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு பொண்ணு பூப்படைஞ்சு ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் அவங்களோட பீரியட்ஸ் கண்டிப்பா ரெகுலரா இருக்காது. இது வந்து இயற்கை. சோ தயவு செஞ்சு எல்லாம் பதட்டம் அடையாதீங்க. எப்போ நீங்க பதட்டம் அடைஞ்சு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வரணும்னா, ஒன்னு உதிரப்போக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது, இல்ல தொடர்ந்து 10 நாள் 15 நாள் ப்ளீடிங் ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு வரணும். மத்தபடி 40 நாளுக்கு ஒரு தடவையோ 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ வரும்போது பயப்பட வேண்டாம். அந்த பாடி அந்த ரிதம் செட் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும். சோ முதல் 1 to 2 வருடம் வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது நார்மல் தான், பயப்பட வேண்டாம்.
1: இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ இல்ல சோசியல் மீடியா மூலமாவோ நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளை இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பெற்றோர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரங்கள்ல ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கும், நான் கேட்ட இந்த விஷயம், நான் பார்த்த இந்த விஷயம் சரிதானா அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். ஒரு மருத்துவரா ஒரு பெண் குழந்தைக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய அறிவுரை என்ன? இந்த விஷயங்கள்லாம் இருக்குமானு இப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணணும், மனதளவில் இப்படி தயாரா இருக்கணும்னு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய அறிவுரை என்ன?
0: என்னோட முதல் அறிவுரை வந்து, இந்த மாற்றங்கள், உடல் ரீதியா ஏற்படக்கூடிய மார்பக வளர்ச்சி, இந்த பீரியட்ஸ் வர்றது, இது எல்லாமே இயற்கை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, நீங்க ஒரு அழகான ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு இளம் பெண்ணா மாறுறீங்க. சோ இது ஒரு சந்தோஷமான விஷயம். எத்தனை பேருக்கு பீரியட்ஸே வரல, அவங்க அந்த மாற்றமே இல்லைன்னு கவலைப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இது இயற்கையின் ஒரு பகுதி. நீங்க 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் போற மாதிரி குழந்தை பருவத்திலிருந்து ஒரு இளம் பருவத்துக்கு போறீங்க. சோ இது நார்மல், பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அதிக உதிரப்போக்கு ஏற்படுறதோ இல்ல பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப வயிற்று வலி ஏற்பட்டாலோ, தயவு செஞ்சு பள்ளியில உங்க ஆசிரியை கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்டயும் சொல்லலாம். இதை நீங்களே தனியா கஷ்டப்பட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அவங்களோட குழப்பத்துல இருப்பாங்க, அவங்க உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க. சோ எப்பவுமே பெரியவர்களையோ இல்ல ஆசிரியர்களையோ, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், உடல் ரீதியாவோ இல்ல பீரியட்ஸ் பிரச்சனையோ எதுவா இருந்தாலும், தயவு செஞ்சு உதவியை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க, உதவியை கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். நாம குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்காம அதுக்கான சரியான தெளிவு பெற்றுட்டோம்னா நிம்மதியாவும் இருக்கலாம்.
0: எல்லாருமே பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் குச்சு குச்சுன்னு பேசுவாங்க, ஏய் எனக்கு இப்படி இருக்குன்ற அந்த பொண்ணு அதோட கவலையில இருக்கும். சோ அவங்க எப்படி இவங்களுக்கு சரியான ஒரு வழியை சொல்ல முடியும்? அதனால பிரச்சனைகளை பெரியவர்கள்கிட்ட எடுத்துட்டு போறது அந்த குழந்தைங்களுக்கு நல்லது.
1: யோக பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேடம்?
0: இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லம்மா, பெரியவங்களுக்கு கூட உடற்பயிற்சியும் உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த விளையாட்டுக்கு, உடற்பயிற்சிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட போறேன்னா நம்ம என்ன சொல்றோம், போகாத இது டியூஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாயங்கால நேரம் இந்த 4 to 6 பள்ளியிலிருந்து வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து ஓடி ஆடி விளையாடிட்டு வர்ற அந்த இதை நம்ம கட் பண்ணிடுறோம். இது பெரியவங்களோட தவறு தான். ஸ்கூல்ல படிச்சது பத்தாதுன்னு டியூஷனுக்கு வேற. இந்த குட்டி குட்டி பசங்க, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க கூட சாயங்காலம் திருப்பி இன்னொரு குட்டி புத்தக பைய தூக்கிட்டு டியூஷனுக்கு போறாங்க. சோ அந்த

0: சாயங்கால நேரம் அவங்களை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்ல பக்கத்துல மைதானங்கள் இருந்தா, ஏன்னா பிளாட்ஸ்ல இருந்தா கூட எங்கனாலும் இப்ப எல்லாம் குட்டி குட்டி திறந்த வழி மைதானங்கள் இருக்கு, அங்க பசங்களை கொஞ்சம் விளையாட விடுங்க. வேணும்னா நீங்க கூட இருந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கோங்க. சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா கூட உடனே கார்லயோ ஆட்டோலயோ கூட்டிட்டு போறதுக்கு குழந்தைங்களை கையை பிடிச்சி நடந்து கூட்டிட்டு போங்க. கோயிலுக்கு பக்கத்துல போகணுமா நடந்து கூட்டிட்டு போங்க. எங்கேயாவது போகும்போது லிப்ட் அவாய்ட் பண்ணுங்க, படிக்கட்டுல இருங்க. சோ உடல் ஆக்டிவா இருந்தாதான் ஜீரணத்திலேருந்து எல்லா அவயங்களும் சரியா இதா இருக்கும். ரெண்டாவது உணவுலையும் பெற்றோர்களோட வந்து சூப்பர்வைஸ் பண்றது நல்லது. இப்போ மெயினா நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம குழந்தை கூட இல்லையே அப்படின்னு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு லஞ்சம் மாதிரி கவர்ஃபுல்லா ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துறது குழந்தைக்கு. சோ அவங்க அதுக்கே அடிக்ட் ஆயிடுறாங்க இல்லையா. சுவைதான் எல்லாருக்கும் பிடிக்குது ஆரோக்கியத்தை விட. சோ அந்த மாதிரி ஈவினிங் நீங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும்னா கூட தயவு செஞ்சு இந்த சிறுதானிய வகைகள்லயே இப்ப நிறைய நல்ல ஸ்நாக்ஸ் இருக்கு. இல்ல சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா ஒரு சுண்டலோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களை பழக்குங்க.
1: தாய்மார்களுடைய பங்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரீங்க. அவங்க கொடுக்கற உணவு தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் சீரமைக்க போகுது அப்படின்றதையும் நீங்க சொல்றீங்க.
0: கண்டிப்பா.
1: பூப்படைந்த அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வளர் இளம் பருவத்துல உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய பாத்திருப்பாங்க. உதிரப்போக்குக்கும் அவங்க யூஸ் ஆயிடுவாங்க. ஓகே மாதம் மாதம் இது வரப்போகுதுன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. ஆனா வெள்ளைப்படுதல் இது எப்படி ஹேண்டில் பண்றது?
0: ஆக்சுவலா குழந்தைங்க மட்டும் இல்லமா, இன்ஃபேக்ட் நிறைய பெரியவங்களே 30 வயசுல இருக்க பெண்கள் கூட அந்த வெள்ளைப்படுறதே ஏதோ ஒரு பெரிய நோயா நினைக்கிறாங்க. டாக்டர் வெள்ளைப்பட்டுப்பட்டு என் வெயிட்டே குறைஞ்சிருச்சு, அது என்ன உருக்குது அறுக்குது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையா அதை நினைக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா வெள்ளை அப்படின்றது என்னன்னா பெண்களுடைய அந்த உடல் உறுப்பு வந்து ஈரமா இருக்கணும், அப்பதான் அது நல்லது. இப்ப வாயில எப்படி எச்சி சுரக்குது இல்லாட்டி நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. சோ பின்னாடி அந்த பெண் குடும்ப வாழ்க்கை இருந்து பிரசவம் அதெல்லாம் பாக்குறதுக்காக இயற்கை வந்து அந்த வெஜைனாவை ஈரமா இருக்கிறதுக்காக இந்த வெள்ளைன்ற ஒரு ஹார்மோன் சத்துனால அந்த ஈரமா இருக்கிறது உற்பத்தி ஆகுது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுறதுன்றது பீரியட்ஸோட ஒவ்வொரு டைமுக்கும் ரிலேட்டடா இருக்கும். அதாவது பீரியட் வந்த முதல் 7 நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்காது. அந்த ஓவிலேஷன் டைம்ல 13-14வது நாள் பாத்தீங்கன்னா அது ரொம்ப திக்கா ஒரு சளி மாதிரி மியூக்கஸ் மாதிரி இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெறும் திக்கா மாறிடும். சோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸை பொறுத்து அதோட குவாலிட்டி மாறும். வெள்ளைன்றது நோய் கிடையாது, அது இயற்கை வந்து அந்த இடத்தை ஈரமா வச்சுக்கிறதுக்காக உருவாக்குனது. பட் எப்போ அது பிரச்சனை, எப்போ நீங்க மருத்துவர் அணுகணும்னா வெள்ளை பார்த்தாலே பயப்பட வேண்டாம். பட் பெண் உறுப்புல அரிப்பு இருந்தாலோ உங்க உள்ளாடைகள்ல துர்நாற்றம் இருக்கு அப்படின்னாலோ அப்போ அந்த வெள்ளைப்படுறதோட சேர்த்து அந்த இடத்துல கிருமி தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்.

0: மென்ஸ்ட்ரல் ஹைஜின், மாதவிடாய் சமயங்கள்ல சுத்தமாவும் சுகாதாரமும் வச்சுக்கிறது, அது இல்லாம அந்த பெண் உறுப்பு பகுதியை ஈரம் இல்லாம பாதுகாப்பா வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி மெயின்டைன் பண்றது?
1: சிறு வயது பெண்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு நீங்க அந்த துணிகளை பயன்படுத்தாதீங்க. முக்கால்வாசி அந்த துணிகள் வந்து சரியா துவைக்கப்படாது, அதுல வந்து இன்ஃபெக்ஷன் வரும். சோ ஒரு ப்ராப்பர் நல்ல குவாலிட்டி சானிட்டரி பேடை பயன்படுத்துங்க. அப்புறம் சிக்கன நடவடிக்கையா ஒரே பேடை ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ணாதீங்க. 3 or 4 hours once ஃப்ரெஷ் பேட் மாத்துறது நல்லது. அதே மாதிரி மாதவிடாய் நேரத்துல ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறது நல்லது, அண்ட் உங்க உள்ளாடைகளையும் மாத்திக்கிறது நல்லது. அடுத்தது, ரொம்ப நம்ம காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப தரமில்லாத பொருட்களை பயன்படுத்துறது கூட அந்த இடத்துல நிறைய பேருக்கு ரெட்னஸ் வரும், அரிப்பு வரும், அதை தவிர்க்கணும் நீங்க.
0: அதுவே அலர்ஜி ஆகுது.
1: அலர்ஜி ஆகும்.
0: சோ இந்த இடத்துல நம்மளுடைய ஹைஜீன் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதாவது சின்ன விஷயத்துல நான் சிக்கனமா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா போய் பின்னாடி நம்ம நோய் வாய்ப்பட்டு அதுக்காக செலவு பண்றதை விட முதல்ல ஆரோக்கியத்துக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பா.
0: இப்போ சானிட்டரி பேட்ஸ், அதை தாண்டி டாம்போன்ஸ், மென்ஸ்ட்ரல் கப்ஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல மேடம், இதை வந்து பயன்படுத்தலாமா? அதுவும் திருமணத்துக்கு முன்னாடி பயன்படுத்துறதுல நிறைய பெண்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா?
1: ரொம்ப நல்ல கேள்விமா. இப்ப நவீன பெண்களுக்கு எஸ்பெஷலி, ரொம்ப படிக்கிறாங்க, ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இது இருக்கும், நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சானிட்டரி பேடை விட பயன்படுத்தலாமான்ட்டு. இந்த மென்ஸ்ட்ரல் கப் மட்டும் என்னன்னா, யூஸ்வலா திருமணமான பெண்களுக்கு ஈஸியா இருக்குமா. மற்றபடி திருமணம் ஆகாத பெண்களுக்கு அந்த ஹைமன் இருக்கும்போது அந்த கப்பு உள்ள போறது கஷ்டமா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமம் தான். பிளஸ் அந்த ஹைமன் ரப்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால திருமணமாகி குழந்தை பிறந்த பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் கப் ரொம்ப ஈஸியா இருக்கும். டாம்பூன் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால அன்மேரிட் விமன் கூட பயன்படுத்தலாம். பட் அதுவுமே ரொம்ப சுத்தமா இதா வைக்கலன்னா வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சோ என்ன கேட்டீங்கன்னா, டாம்பூன், மென்ஸ்ட்ரல் கப் எல்லாமே தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு. இப்போ உதாரணத்துக்கு விளையாட்டு போட்டியில இருக்கிறாங்க, எங்களுக்கு பேட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப அவசியமான சிச்சுவேஷனுக்கு மட்டும் பயன்படுத்துறது நல்லது. இதுவே தொடர்ச்சியா பயன்படுத்தும் போது நீங்க அதை சுத்தமா கையை கழுவி யூஸ் பண்ணலன்னா அதுவே இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். என்னதான் சொன்னாலுமே மென்ஸ்ட்ரல் கப்ன்றது ஒரு ஃபாரின் பாடி மாதிரி, அது பிளாஸ்டிக்ல உருவானதுதான். ஒவ்வொரு தடவையும் அது கையை நீங்க உள்ள விட்டு உதரத்தை எடுத்துட்டு திருப்பி வாஷ் பண்ணி போடணும். சோ அதுல இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்படி பேட் வந்து நீங்க பொல்யூட் ஆகுதுன்னு நினைச்சேன்னா, எவ்வளவோ இயற்கையான பொருட்கள்ல தயாரிக்கிற எக்கோ ஃப்ரெண்ட்லி பேட்ஸ் இருக்கலாம், நீங்க அதை பயன்படுத்தலாம். டாம்பூன் அண்ட் மென்ஸ்ட்ரல் கப் ரெண்டுமே இன்வேசிவ், நம்ம உறுப்புக்குள்ள போடுறது, அண்ட் ஒவ்வொரு தடையும் மாத்தும் போது சுத்தமா இல்லைன்னா நம்மளே கிருமி எடுத்து உள்ள கொண்டு போற மாதிரி.
0: நீங்க இவ்வளவு நேரம் சுத்தமா இருக்கிறத பத்தி சொன்னீங்க, ஆனா அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டையும் நம்ம பாக்கலாம்.

0: ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உறுப்புல வந்து வாஷஸ் யூஸ் பண்றது, சோப்பு போட்டு கழுவுறது, டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லயும் சில பெண்கள் பண்ணுவாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு சரி?
1: அடுத்த எக்ஸ்ட்ரீம் இது, நீங்க டெய்லி ரெண்டு வேளை குளிச்சு சாதாரண சோப் அண்ட் வாட்டர்ல கழுவுறது நல்லது. இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்டோ சில வாஷ்களோ பண்ணும்போது அந்த நார்மலா வெஜைனால இருக்கிற பிஹெச் மாறுபடும். நிறைய இப்ப வாஷஸ் வந்திருக்கு, அது எல்லாமே இயற்கையான அந்த ஒரு பிஹெச்சோட தன்மையை மாற்றி இன்ஃபெக்ஷனுக்கு வழிவகுக்கும். அதனால இந்த மாதிரி வாஷோ இல்ல பெரிய டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பயன்படுத்துறது கண்டிப்பா அவசியம் கிடையாது.
0: ஸோ இயற்கையாவே நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்கா அதை கிளீன் பண்ணிக்கும். நாமளா எதையும் போய் அதை வாலண்டியா பண்ண வேண்டாம் சொல்றீங்க. அது இயற்கையை அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம விட்டால் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். பெண்கள் பயன்படுத்துற சானிட்டரி பேட்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க மேடம். இப்ப பெண்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகள், அந்த உள்ளாடைகளை சுத்தமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தாரார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டா சில லிக்விட் எல்லாம் போட்டு பயங்கரமா ஊற வச்சு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னொரு சில பேர் வெறும் தண்ணிலே நான் அலசி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எது கரெக்ட்?
1: உள்ளாடைகள் ஜென்ரலா காட்டன் அது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம ஃபேன்சியா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ்ல போகும்போது அது ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணாது, நிறைய பேருக்கு அதுவே ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு காட்டன்ல இருக்கிற இன்னர் வேர பயன்படுத்துறது நல்லது. ரெண்டாவது, நார்மல் சோப் அண்ட் வாட்டர், நீங்க மற்ற உடைகளை எப்படி துவைக்கிறீங்களோ அதே மாதிரி துவைக்கிறது இட் இஸ் சஃபிஷியன்ட், அதுவே போதுமானது. நீங்க ரொம்ப ஊற வச்சு டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது.
0: யூரின் போற துவாரம், அப்புறம் பெண்ணுறு புடிய துவாரம், அப்புறம் மலத்வாரம், மூணுமே வரிசையா பக்கம் பக்கம் இருக்கும் போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா? சோ அதுல இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாத்துக்கிறது எப்படி?
1: மெயினா சிறுநீர் இன்ஃபெக்ஷன்றது அது தனி டிராக்ட்மா. அது யூஸ்வலா உதாரணத்துக்கு தண்ணி வந்து நீங்க கொதிக்க வச்சு குடிக்கலனாலோ, இல்ல நீங்க பயன்படுத்துற கழிவறையில இருக்கிற தண்ணி வந்து சுத்தமா இல்லைன்றதுனாலயோ, இல்ல நீங்க தண்ணி நிறைய குடிக்காம டீஹைட்ரேஷன் ஆறது கூட முக்கியமான காரணம் யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு. பட் யூரின் இன்ஃபெக்ஷனோட சிம்டம் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் வெஜைனல் இன்ஃபெக்ஷனை விட. யூரின் இன்ஃபெக்ஷன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் போகணும் போல தோணும். யூரின் போகும்போது நிறைய பேருக்கு உயிர் போற அளவுக்கு வலி இருக்கும். சோ இதெல்லாம் யூரின் இன்ஃபெக்ஷன். வெரஸ் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்னா அந்த பெண் உறுப்புல உங்களுக்கு அரிப்பு இருக்கலாம், துர்நாற்றம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து வெஜைனல் இன்ஃபெக்ஷன். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தா வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த யூரின் போற இடத்துல காமனஸ்ட் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஆனா எங்க கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்க, மேடம் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்ட்டு. அப்புறம் கேட்டோம்னா யூரின்லாம் நார்மலா தான் போகுது, அப்புறம் என்னமா யூரின் இன்ஃபெக்ஷன்? அந்த வெஜைனல் ஏரியால இருக்கிற இச்சிங்க அவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் நினைச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. சோ யூரின் இன்ஃபெக்ஷன் தனி ட்ராக்ட், வெஜைனல் இன்ஃபெக்ஷன் தனி.
0: இப்போ ஒரு பெண் பருவமடைந்து அதன் பிறகு தாயாகி கருவுற்று குழந்தை பிறப்பு இதெல்லாம் தாண்டி மெனோபாஸ்டேஜ், மாதவிடாய் நிற்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையில பொதுவா அவங்களுக்கு உடல் ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னெல்லாம் இருக்கும், அவங்க தன்னை எப்படி தயார்படுத்தி வச்சுக்கிறது?
1: பொதுவா பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல பெண்களுக்கு பீரியட்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படும். மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப 40 நாள், 50 நாளைக்கு ஒரு தடவை வரும், சில சமயம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். அதே மாதிரி அந்த ஃப்ளோவும் உதிரப்போக்கும் கம்மியாகும். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் அறிகுறி, மெனோபாஸை நம்ம நெருங்குறோம் அப்படின்ட்டு. உதிரப்போக்கு கம்மியாகிறது பிளஸ் தள்ளி தள்ளி பீரியட்ஸ் வர்றது. ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் எல்லாம் நின்றுடுச்சுன்னா, யூஸ்வலா அது வந்து ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் லெவல்ஸ் உடம்புல குறைய குறைய அந்த ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், திடீர்னு அப்படியே குப்புன்னு வேர்க்கிறது, ஏசியில் இருப்பாங்க ஆனாலும் வேர்க்கும், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும், அது வரலாம். மனநிலை மாற்றங்களும் வரலாம், ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு டிப்ரெஷன், கோவம் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வீட்டில் யாராவது அந்த ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்து போகிறது நல்லது, இது மாறிடும் கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்தது, வெஜைனா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகலாம், ஹார்மோன் சத்து குறையறதுனால அந்த இடத்துல சில பேருக்கு இச்சிங் இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரை ஃபீலிங் இருக்கலாம். அடுத்தது, எலும்புகள் பாதிக்கப்படலாம். இது வந்து உடனே ஏற்படாது, மாதவிடாய் நின்று ஒரு 2 வருடங்கள் கிட்ட பார்க்கும்போது உடம்புல கால்சியம் லெவல் குறையும். முன்னாடி நம்ம இப்படி ஓரமா இடிச்சிட்டு போயிருப்போம், நல்லா தான் இருப்போம், ஆனால் இப்போ வந்து ஸ்லைட்டா இடிச்சாலே அந்த இடத்துல ஒரு சின்ன கிராக் ஃப்ராக்சர் வரலாம் காலில். அதனால எலும்புகளில் ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ், 40 வயதுக்கு மேல வர்றது. ஆனா பயப்பட வேண்டாம், ஒரு பருவநிலை மாற்றம் மாதிரி இதுவும் வயதுல வர மாற்றங்கள் தான்.
0: இப்போ எவ்வளவு நாட்களுக்கு எனக்கு வந்து மாதவிடாய் வராம இருந்தா மெனோபாஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன்னு நான் எடுத்துக்க முடியும்?
1: 40 வயதுக்கு மேல உங்களுக்கு 6 மாதங்கள் தொடர்ந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னா மெனோபாஸ். அதுக்கப்புறம் வர எல்லா ப்ளீடிங்கும் செக் பண்ணணும். ஒருத்தங்களுக்கு ஒரு 1 இயர் பீரியடே இல்ல, திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க பெண் சிறப்பு மருத்துவரை அணுகி ஏன் அப்படி வருது அப்படின்றத பாத்துக்கிறது நல்லது. ஒரு ஸ்கேன்

0: பார்க்க வேண்டியது அவசியம்.
1: அந்த மாதிரி ப்ளீடிங் வரும்போது அதற்கான காரணம் என்னவா இருக்கும் மேடம்?
0: ஜென்ரலா கர்ப்பப்பை லைனிங்ல, அதாவது எண்டோமெட்ரியம் லைனிங் ரொம்ப திக்கா இருக்குது, பின்னாடி வேற ஏதாவது புற்றுநோயா மாறுறதுக்குரிய அறிகுறி இருக்குது, அந்த மாதிரி இருந்தா வரும். சில பேருக்கு கர்ப்பப்பை உள் சதையில பாலிப்ஸ் வளரலாம், அந்த மாதிரி இருந்தாலும் ப்ளீடிங் வரலாம். கர்ப்பப்பை வாய் புண்ணா இருக்கலாம், இல்ல பின்னாடி கேன்சராவோ மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதுல இருந்து ப்ளீடிங் வரலாம். சோ மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் வர எல்லா ப்ளீடிங்கும் நீங்க டாக்டரை அணுகி ஏன் வருது அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.

0: இருக்கும், இல்ல அதை கட்டாயம் உங்க பயன்படுத்தி தான் ஆகணுமா?
1: மெனோபாஸ் ஆன எல்லா பெண்களுக்கும் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கண்டிப்பா அவசியம் கிடையாது. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி அது ரொம்ப ஃபேஷனா இருந்தது. மெனோபாஸ் ஆன உடனே அந்த ஈஸ்ட்ரஜன் எடுத்துட்டு நம்ம என்றும் இளமையா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா என்ன பார்த்தோம்னா, அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க எடுக்கும்போது கர்ப்ப புற்றுநோய்க்கு அது ஒரு முக்கியமான காரணமா மாறுது, அளவுக்கு அதிகமான அந்த ஹார்மோன்கள். அதனால மெனோபாஸை நீங்க எப்படி ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றது நார்மல் நினைச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி மாதவிடாய் நிற்பதும் நார்மல் தான். ஸோ எல்லாருக்கும் அது

0: அதனால மெனோபாஸை நீங்க எப்படி ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றது நார்மல் நினைச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி மாதவிடாய் நிற்பதும் நார்மல் தான். ஸோ எல்லாருக்கும் அது தேவையில்லை. குறிப்பிட்ட சில பெண்களுக்கு யாருக்கு அவசியமோ அது மருத்துவர் அணுகி தேவைன்னா கொடுத்தா போதும்.
1: ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தால கர்ப்பப்பை அகற்றப்படுது, ஹிஸ்டெக்டமி பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த பெண்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரமைக்கு போகலாமா, இல்லை அவங்க எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்ன மேடம்?
0: நல்ல கேள்வி. கர்ப்பப்பை எடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதவிடாய் சிம்டம்ஸ் வராது. ஏன்னா கர்ப்பப்பை வந்து வெறும் பேக் தான் குழந்தைய தாங்கிறதுக்காக. பிரச்சனை எப்போ வரும்னா, சப்போஸ் அவங்க ஓவரியில ப்ராப்ளம் நினைச்சு அந்த ஓவரியை ரிமூவ் பண்ணாதான், கருமுட்டை பையன்னு சொல்றோம் இல்லையா, ரெண்டு இருக்கும் எல்லா பெண்களுக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா டக்குன்னு அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ் வரும். சர்ஜரி பண்ணும்போது மெதுமெதுவா குறையிற அந்த ஹார்மோன் லெவல் ஓவர் நைட்ல ஒரு நாள்ல உங்களுக்கு குறையும் போது சிம்டம்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கும். ஸோ வெறும் கர்ப்பப்பையை எடுக்கிறதுனால சிம்டம்ஸ் வராது, வேற ஏதாவது காரணங்கள்னால நம்ம முட்டைப்பைகளை அகற்றும் போது தான் இந்த சிம்டம்ஸ் வரும். அப்போ தேவைன்னா நீங்க டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்குரிய ஹார்மோன்கள் உங்களுக்கு செட்டில் ஆகுற வரைக்கும் கொடுப்பாங்க.
1: நம்ம ஊர்ல வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு இல்லையா, அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிவது எப்படி?
0: நல்ல கேள்விமா. ஏன்னா இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு ஈஸியா சரி பண்ணக்கூடிய ஒரு புற்றுநோய். இப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற புற்றுநோய் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. வேற இது வந்து நீங்க ஒரு மருத்துவரை அணுகி ஒரு அடி வழியா நாங்க பரிசோதனை பண்ணி தேவையான அந்த பாப்ஸ்மியர் எடுக்கும்போது கண்ணுலயே தெரிஞ்சிடும் எங்களுக்கு. சோ 40 வயதுக்கு மேல உள்ள பெண்கள் அட்லீஸ்ட் ஆண்டுக்கு ஒரு தடவையாவது ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது, பாப்ஸ்மியர் பண்ணிக்கிறது நல்லது.
1: இதற்கான தடுப்பூசி இருக்கா மேடம்?
0: இப்போ அதுக்குரிய தடுப்பூசியே நமக்காக வந்திருக்கு. அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி 40 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் தான் இதை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இளம் பருவ பெண்களுக்கு டீனேஜ்லயே கூட இப்ப இந்த வேக்சினேஷன் நம்ம கொடுக்கறோம்.
1: ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா அவங்க குடும்பமும் சரி அவங்களுடைய சூழலும் சரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த பெண் நோய்வாய்ப்படும் போது மொத்த குடும்பமே கஷ்டப்படுது இல்லையா, முக்கியமா புற்றுநோயால பாதிக்கப்படும் போது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
0: பொதுவாக கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிறது எளிதில் கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய். ஸோ அதை ஆரம்பத்திலேயே கண்டறியக்கூடிய அந்த சான்ஸை நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகணும், ஆர் கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 1, பீரியட்ஸ் வந்து சில சமயம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹெவி ஃப்ளோவாக இருக்கும், ஒரு 20 நாள் 30 நாள் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் கூட எங்ககிட்ட சொல்லுவாங்க, மேடம் 1 மாசமா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு. ஏமா முன்னாடியே வரலன்னா நின்னுடும் நினைச்சேன் அப்படிமாங்க. ஸோ எனி ப்ளீடிங் மோர் தென் 10 டேஸ் ப்ளீஸ் உடனே அவங்க மருத்துவரை அணுகி பார்த்துருங்க. 2, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பார்த்தோன்னா அந்த வெள்ளப்படுறது இருக்கும் எல்லா பெண்களுக்கும், பட் இது ரொம்ப துர்நாற்றத்தோட அந்த வெள்ளப்படுதல் இருக்கும். அடுத்தது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீடிங் இருக்கும், லேசா ஒரு கரை மாதிரி பட்டுட்டு போகும். ஸோ அதீத வெள்ளைப்படுதலோ இல்ல இர்ரெகுலரா அப்பப்போ ஒரு ஸ்பாட்டிங் மாதிரியோ ப்ளீடிங் மாதிரி இருந்தாலோ நீங்க மருத்துவரை அணுகணும். உங்க கர்ப்பப்பை உங்களுக்கு கண்டிப்பா அறிகுறிகளை கொடுக்கும். ஸோ அந்த அறிகுறியை நம்ம மிஸ் பண்ணாம ஏர்லியரா கண்டுபிடிச்சுக்கிறது நம்மளோட கடமை நான் சொல்லுவேன்.
1: நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் நம்ம கிட்ட பேச முயற்சி படுது, எனக்கு உடம்பு சரியில்லை என்ன கவனின்னு சொல்ல முயற்சி பண்ற அந்த அறிகுறிகளை நம்ம தவறாம கவனிக்கணும், மருத்துவரை போய் அணுகணும்னு சொல்றீங்க.
0: 40 வயதுக்கு மேல ஒவ்வொரு பொண்ணுமே ஒரு கைனக் செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுமா. ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்கு, ஒரு பாப்ஸ்மியர், அந்த மாதிரி ஒரு கைனகாலஜிக்கல் செக்அப் ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஒவ்வொரு பெண்ணும் பண்ணிக்கிறது அவங்களுக்கு லாங் டேர்மா கண்டிப்பா உதவியா இருக்கும்.
1: கர்ப்பப்பை புற்றுநோயை பத்தி பேசணும், அதே அளவுக்கு மார்பக புற்றுநோயால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, ஒரு பெண் மார்பக புற்றுநோய் வரத்துக்கான அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது?
0: முதல்ல அவங்க குடும்பத்துல யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உதாரணத்து அம்மாக்கோ இல்ல அவங்களோட சகோதரிக்கோ இருந்ததுன்னா இவங்க இயர்லி ஒன்ஸ் ஒரு மேமோகிராம் அண்ட் செக்அப் பண்ணிக்கிறது கட்டாயம் அவசியம். 2, உங்க மார்பகத்துல ஏதாவது குளிக்கும்போது ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிக்கிறது நல்லது. சுய பரிசோதனையை கூட ரொம்ப ஈஸியா நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்பகத்துல ஏதாவது கட்டி தெரியுதுனாலோ இல்ல அதுல வலி இருந்தாலோ இல்ல அந்த மார்க் காம்புல இருந்து ரத்தம் வந்தாலோ இல்ல ஏதாவது டிஸ்சார்ஜ் இருந்தாலோ உடனே போய் பார்க்கலாம். இந்த மார்பக புற்றுநோயும் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்ல லாங் டேர்ம் சர்வைவல் இருக்கும். லேட்டா வரும்போது தான் பிரச்சனைகள் அதிகரிக்குது.
1: ஸோ எந்த ஒரு நோயுமே ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிட்டோன்னா அதற்கான செலவும் குறைவு, அதுலேருந்து மீள்றதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக
1: பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை மேடம்,
0: நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும், நம்ம நாடே நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது செலவழிச்சுக்கோங்க. உங்களுக்கு உடற்பயிற்சிக்குன்னு நீங்கள் டைம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த குழந்தை பிறந்தப்புறம்

0: இங்க பாத்தீங்கன்னா பெண்கள் தங்களை மறந்துட்டு அப்படியே அந்த குழந்தைங்க பின்னாடியே போவாங்க. அவங்க மிச்சம் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, தனக்குன்னு எதுவுமே பாத்துக்க மாட்டாங்க. சோ நீங்க உங்க குழந்தைங்களை பாருங்க, ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்க முடியும்.
1: இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து பெண்களுக்காக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மேம், மிக்க நன்றி.
0: இந்த வாய்ப்புக்கு நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேயர்கள் கூட சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ.
2: இதுவரை மகளிர் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் டாக்டர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உடன் உரையாடியவர் கே வித்யாவதி அவர்கள்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
6: ஆகாஷ்வாணி பழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச் தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனா்.

0: மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறு மதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு CV சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளிவிட்டார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை வரும் 5ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு KP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்கள் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
3: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான

0: சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 20 நொடி. ஆகாஷ்வாணி.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
8: மத்தியாலை 720 kHz, திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
9: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
10: செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும், பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்போருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும்.
11: செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்களின் கருத்துக்கள்.
9: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
12: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான்

0: மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 8:30 2025 ஆண்டு தமிழ்மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உரையாடுபவர் பொன் சந்திரன். நிகழ்ச்சி 8:30.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். 2 மணி ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. President Draupadi Murmu addresses tribal beneficiaries of scholarship schemes at Rashtrapati Bhavan, emphasizes social, economic and educational progress of all sections of society for true development. Government notifies Immigration and Foreigners Amendment Rules 2026 with key changes in registration timelines and the appeals mechanism. Chief Justice of India Justice Suryakant administers oath of office to 5 new judges of the Supreme Court. Orange alert issued for thunder squall conditions in Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh today. And in women's cricket, third and final T20 international between India and hosts England to be played in Taunton tonight. President Draupadi Murmu has said that education is a powerful means of empowerment as it enables individuals to become self-reliant, aware and capable. Addressing the tribal beneficiaries of scholarship schemes in New Delhi today, the President said true development can only be achieved when all sections of society progress socially, economically and educationally.
3: युवा हमारे राष्ट्र की शक्ति, आशा और उज्जवल भविष्य की प्रतीक है। मेरी सभी युवाओं, विशेषकर जनजातियों समुदाय के युवाओं से अनुरोध है कि उन्हें अपनी जड़ों और अपने लोगों को नहीं भूलना चाहिए। युवा शक्ति विरासत पर गर्व करते हुए आधुनिक शिक्षा और तकनीकों के बल पर आगे बढ़े तब सशक्त, समृद्ध और आत्मनिर्भर भारत का निर्माण होगा।
2: The President highlighted that the government scholarship schemes have transformed the lives of tribals by enabling access to higher education and new opportunities. President Murmu emphasized that India has no shortage of talent and stressed on the need to identify, nurture and provide the right platform for it to flourish.
3: भारत सरकार जनजातीय समुदाय के युवाओं को आगे बढ़ाने के लिए अनेक योजनाओं के माध्यम से निरंतर प्रयास कर रहे हैं। छात्रवृत्ति योजना केवल आर्थिक सहायता नहीं है, ये युवाओं के सपनों को पंख देने का माध्यम है। ये उन युवाओं के जीवन में नई संभावनाओं का द्वार खोलती है, जिनमें प्रतिभा तो होती ही है परंतु संसाधनों का अभाव उन्हें आगे बढ़ते रोकता। लेकिन मुझे ये जानकर प्रसन्नता हुई कि अपने से अनेक युवाओं ने विभिन्न
2: The Ministry of Home Affairs has notified the Immigration and Foreigners Amendment Rules 2026, introducing key changes in registration.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-645-8 249-8-645-8
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com. நேரம் 2:30 15 நொடி. தொடர்ந்து மதுஸ்ரீ ஹரிச்சரன் பாடியுள்ள பாடல், படம் நினைத்தது யாரோ.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஜில்லா திரைப்படத்தின் பாடல் இது. பாடியவர் டி இமான்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹிதையின் சிறப்புகள் முதல் பகுதி. உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள்.
2: பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசதுசம் தத்துவமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஆகம சாஸ்திர இலக்கியங்களும் அவற்றின் விசேஷங்களும். இந்து தர்மத்தின் மூலம் வேதங்கள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. விது வேதனே என்ற வினைச்சொல்லின் பொருளால் வேதம் என்பது அறிவை கொடுப்பது என்று பொருளாகிறது. வேத காலத்தில் இருந்து வழக்கத்தில் இருந்த மற்றொரு இலக்கியம் ஆகமம் என்பது. வேதத்திற்கு நிகமம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இங்கு கம் என்கிற வினைச்சொல் தாத்து டு கோ, அதாவது சொல்லுதல் என்ற பொருளை கொடுப்பது. ஆனால் இங்கு அறிதல் என்கிற பொருளை குறிக்கின்றது. ஆகமம் என்பது வேதத்தை பின்பற்றும் மற்றும் ஒரு வழி. இது வேத நெறியில் இருந்து மாறுபட்டது அல்ல. ஆகமத்தில் சில பல சிறப்புகள் உள்ளன, விசேஷமான முறைகள் உள்ளன. இது ஆகமத்தை வேதத்திலிருந்து பிரித்து காட்டுகிறது. வேதத்தை போல் ஆகமமும் ஆன்மீகத்தை கற்றுத்தந்தாலும் வேதம் இறைவனை அருவமாகவும் காட்டுகிறது. ஆகமம் இறைவனை உருவமாக உருவ வழிபாட்டு முறையையும் மற்ற சில வழிபாட்டு முறைகளையும் கற்றுத்தருகிறது. இங்கு மண்டலம் என்ற முறையில் ஜியோமெட்ரிக் என்பதான வடிவியல் வடிவமும், யந்திரம் என்று உலோகங்களில் வரையப்படும் வழிபாடு செய்கின்ற முறையையும், முத்திரை என்று கை விரல்களின் வெவ்வேறு சேர்க்கைகளால் வெவ்வேறு பொருள் தரும் செய்கைகள் என்றும் பல்வேறு முறைகளை தன்னுள் கொண்டு உள்ளது இந்த ஆகம சாத்திரம். வேத மந்திரங்கள் எல்லோருக்காகவும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சாரரால் மட்டுமே கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நியமத்தை கொண்டது. இதனால் யாவரும் அதை கற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வேதமே ஆகமம் என்கின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி அனைவரும் அதனால் பயன் அடையலாம் என்ற நல் எண்ணத்தை கொண்டு ஆகம முறையை உலகிற்கு கொடுத்தது. ஆகமம் என்பதற்கு இலக்கணம் ஆகதம் சிவவக்த்ரா கதம் கிரிஜா முகே மதம் து வாசுதேவஸ்ய ஆகமம் இதி உதீரியதே என்று சிவபெருமானின் திருமுகத்தில் இருந்து வெளிப்பட்டு பார்வதி தேவியின் வாயில் சேர்ந்தது என்றும் அதை விஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார் என்பதாக ஆகமம் என்பதை கூறுகிறார்கள். காஷ்மீர தேசத்தை ஆகமத்தின் பிறப்பிடம் என்பர். இந்த ஆகமமானது வெவ்வேறு கடவுள்களின் வழிபாட்டுக்கு தக்கவாறு சைவ ஆகமம், வைணவ ஆகமம், சாக்த ஆகமம் என்று பல வகைகளாக உள்ளது. வைணவ ஆகமம் இரண்டு வகையாக கூறப்படுகிறது. வைகானசம் பாஞ்சராத்திரம் என்பதாக. வைகானசம் என்பது விக்கிரச முனிவரால் உண்டாக்கப்பட்டது என்று எளிதாக புரிந்து கொண்டால், பாஞ்சராத்திரம் என்பது பல்வேறு இலக்கணங்களுடன் காணப்படுகிறது. பஞ்ச என்றால் ஐந்து, ராத்திரம் என்றால் இரவு. ஐந்து இரவு என்றும் இரவு பகல் என்று பாராமல் இறைவனை வழிபடுவது என்றும் ஒரு பொருள் கொண்டால், பகவான் நாராயணன் சாண்டில்ய ஔபகாயன மௌஞ்சியன கௌசிக பரத்வாஜ என்கிற ஐந்து முனிவர்களுக்கு ஐந்து இரவுகளில் கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இது பாஞ்சராத்திரம் எனப்படுகிறது. இதன் மற்றொரு பொருள், இந்த பாஞ்சராத்திர ஆகமமானது ஐந்து வகையான விஞ்ஞான கூறுகளை கூறுவது என்பதால் இதற்கு பாஞ்சராத்திரம் என்று பெயர் என்றும் உண்டு. ஐந்து வகையான விஞ்ஞானங்கள் என்னவென்றால், புராண விஞ்ஞானம், வேத விஞ்ஞானம், வேதாந்த விஞ்ஞானம், சாங்கிய விஞ்ஞானம், யோக விஞ்ஞானம் என்பன. இங்கு விஞ்ஞானம் என்பது விசேஷ ஞானம், அதாவது சிறந்த அறிவை கொடுப்பது என்று பொருள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் வேதத்தின் அடிப்படையே ஆகமம் என்பதால் ஒவ்வொரு ஆகமத்திற்கும் குறிப்பிட்ட சமீத

ஆச்சரியங்களுடன் தொடர்பு உண்டு. இங்கு பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு கிட்டத்தட்ட 460 சம்ஹிதைகள் உள்ளதாக கூறுவர். அந்த வகையில் விஷ்ணு திலக சம்ஹிதை என்பதும் ஒன்று. இந்த கிரந்தத்தில் மேலே சொன்ன 5 வகை விஞ்ஞானங்களும் தெல்ல தெளிவாக காணப்படுகின்றன. வேத விஞ்ஞானம் என்பது இங்கு பிரம்ம ஞானம் மட்டுமே ஞானம் என்றும், ஞாயத்தே ஏன தத் பிரம்ம தத் ஞானம் இது கத்தியதே என்கிறது. பிரம்மத்தை அறிவதே அறிவு என்கிற வேதாந்த வேத ஞானம் இங்கு காண்பிக்கப்படுகிறது. மேலும் வைணவ சம்பிரதாயத்தின் தத்துவத்ரய சித்தாந்தமான ஜீவோ பிரம்ம ஜெகச்சேதி திரைவித்யம் மிக வர்த்ததே என்று வைணவ தர்மத்தை தர்சனத்தையும் போதிக்கிறது. சதைவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் என்கிற சாந்தோக்கியத்தின் வாக்கியத்தை சம்ஹிதை இவ்வாறாக விளக்குகிறது. பிரம்ம ஜீவோ ஜெகச்சேதி திரைவித்யம் மிக வர்த்ததே தேஜோ ராசிர் பவேத் பிரம்ம பூதராசிர் இதம் ஜெகத் ஞான ராசிர் பவேத் ஜீவ உற்பத்தி லயவர்ஜிதகா பிரம்மனோ அஸ்ய ஜெகத் கர்த்ருஹு திரவியம் ஆசீத் இதம் ஜெகத் என்று சாங்கிய விஞ்ஞான சமயத்தின்படி இங்கு மணிரத்ன பிரபாவேன விகசத்தியகிலம் ஜெகத் யதா ஜீவயோகா ஸ்யாத் ததா மௌனம் இதம் ஜெகத் ஜெகதஸ்மின் கிருஷே விஸ்வம் பஜேத பரமானுதம் ஹிராசமேவ சமாசாத்திய சோ அணுகு பிரம்மணி லீயத்தே என்று பிரம்மம் ஜீவன் உலகம் என்கின்ற 3 தத்துவங்கள். பிரம்மம் என்பது தேஜஸ் அதாவது ஒளி வடிவம், உலகம் என்பது உயிர் வடிவம், ஜீவன் என்பது அறிவின் வடிவம். இவற்றிற்கு பிறப்பு இறப்பு இல்லை. உலகம் பிரம்மத்தின் உடைமை. எவ்வாறு மணியின் ஒளி 4 திசைகளிலும் பரவுகிறதோ அவ்வாறு பரமாத்மாவில் உள்ள உலகம் முறையாக ஸ்தூல வடிவம் அடைகிறது. பிரம்மம் ஜீவனிடம் இருந்து பிரிந்து இருக்கும் நிலையில் அசைவற்ற தன்மையை அடைகிறது. இந்த உலகம் அழிந்து குறுகிய நிலையை அடையும் போது அது பரமாணுவாக நுண்ணிய அணுவாக மாறுகிறது. இவ்வாறு நுண்ணிய நிலையை அடைந்த உலகம் பிரம்மத்தில் ஒழுங்குகிறது என்பதே ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் சித்தாந்தம் அதாவது கொள்கை. இதையே விஷ்ணு திலக சம்ஹிதை என்கிற பாஞ்சராத்திர சம்ஹிதை கூறுகிறது. வேத விஞ்ஞானம். வேதம் என்கிற நமது பொக்கிஷத்தில் இல்லாத விஷயம் என்று ஒன்று இல்லை. மனித வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அனைத்தும் இதில் கூறப்பட்டுள்ளது. இதையே இங்கு ஆகமத்திலும் காணலாம். காலையில் எழுந்ததிலிருந்து செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெல்ல தெளிவாக சொல்கிறது இந்த ஆகமம். முதலில் சூரிய உதயத்திற்கு முன் உஷக்காலம் என்கிற 3.5 மணியிலிருந்து 4.5 மணிக்குள்ள சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருத்தல், காலை கடன்களை முடித்தல், குளித்தல் என்ற அன்றாட வாழ்வின் செயல்கள் மிகவும் தெளிவாக கூறுகிறது. காலை கடன்களை முடிப்பது என்பதில் சிறுநீர் கழிப்பதில் இருந்து மல விசர்ஜனம் வரையிலான எல்லாவற்றிற்கும் விதிமுறைகளை கூறுகிறது ஆகமம். சௌசம் என்கிற தலைப்பில் மலமூத்திர விசர்ஜனங்களை இவ்வாறு கூறுகிறது. நீர்நிலைகளில் நதிகளில் சிறுநீர் கழித்தல் பாவம் என்றும் அது நரகத்திற்கு வழி என்றும் கூறுகிறது. வாய் கொப்பளித்தல் என்பதான ஒரு கட்டாயமான விதியை கூறும்பொழுது சிறுநீர் கழித்த பிறகு 6 முறை வாய் கொப்பளித்தல் செய்ய வேண்டும். மல விசர்ஜனத்திற்கு பிறகு 12 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும் என்று விதிக்கிறது. பல் துலக்குதல் என்பதில் இங்கு சொல்லப்பட்ட விஷயங்களே ஆயுர்வேத சித்த இயற்கை மருத்துவ முறைகளிலும் சொல்லப்படுகின்றன. அதாவது நியக்ரோத பிளக்ஷ நிம்ப அரசு ஆல் வேம்பு இவற்றின் குச்சிகளால் பல் துளக்க வேண்டும் என்றும், மேலும் இதன் அளவுகளையும் கூறுகிறது. 6 அங்குலம் நீளம், அவரவர் கை சுண்டு விரல் அளவு கனமான குச்சிகளால் பல்லை துளக்க வேண்டும். பல் துளக்குவதற்கு முன் ஆயுர்பலம் யசோ வர்ச்சகா பிரஜாம் பசூன் வசூனிச்ச பிரம்ம பிரஜாம்ச்ச மேதாம்ச்ச துவன்னோ தேகி வனஸ்பதே என்ற ஸ்லோகத்தை சொன்ன பிறகு பல் துளக்க வேண்டும் என்ற விதியையும் கற்றுத்தருகிறது. இந்த ஸ்லோகத்தின் பொருள் வனஸ்பதே என்று விழிவேற்றுமையில் அதாவது அந்த மரக்குச்சியினிடம் நாம் கேட்க வேண்டியது ஆயுள் பலம் புகழ் வர்ச்சஸ் குழந்தைகள் விலங்குகள் ஆடு மாடு போன்றவை. வசு என்றால் சொத்து நிலப்புலன்கள் மற்றும் மேதஸ் நல்ல அறிவு மெய்ஞானம் ஆகிய இவற்றை நீ எனக்கு அருள் என்று அந்த குச்சியிடம் நாம் கேட்க வேண்டும் என்பதான பொருளை குறிக்கிறது. அடுத்து ஸ்நானம்.

0: குளித்தல் என்கிற தலைப்பில் பலவிதமான குளியல்களை பற்றிய தகவலை தருகிறது ஆகமம். தலையில் நீர் ஊற்றாமல் கழுத்தில் இருந்து உடல் முழுக்க நனைத்து குளிப்பதை கண்டஸ்நானம் என்பர். இடுப்பு, தொடை, முட்டி, பாதம் வரை, அதாவது இடுப்பிலிருந்து நீர் ஊற்றி குளிப்பதை காபிலம் என்கிறது. மந்திரத்தை சொல்லி நீரை தெளித்துவிட்டு மந்திரஸ்நானம் எனப்படும். இது நோயில் படுத்திருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டது. ஆறு, ஏரி முதலிய நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் தண்ணீரை சேர்த்து வைத்து குளிப்பது உத்ருத அம்பு எனப்படும். பெண்களுக்கு குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே தலையில் நீர் ஊற்ற வேண்டும் என்கிறது ஆகமம். பெண்கள் தினமும் தலையில் இருந்து குளிக்கக்கூடாது. ஆண்களுக்கு மட்டுமே தினமும் தலையில் இருந்து நீர் ஊற்றி குளிக்க வேண்டும் என்கிறது ஆகமம். புராண விஞ்ஞானம் என்பதில் புராணங்களில் விளக்கப்பட்ட உலகத்தின் படைப்பினை பற்றிய விளக்கம், வெவ்வேறு அண்டங்கள், ஏழு விதமான மேல் உலகங்கள், பூ, புவ, சுவ, ஜனகா, தப, சத்தியலோகம் என்கின்ற ஏழு மேல் உலகங்களையும், கீழ் உலகங்களான ஏழு, அதல, வித்தல, சுதல, மகாதல, தலாதல, ரசாதல, பாதாள என்பதான ஏழு உலகங்களை பற்றியும் விளக்குகிறது. மேலும் நரகத்தின் வர்ணனையும் வெவ்வேறு நரகங்களின் பெயர்களையும் அங்கங்கு கொடுக்கப்படும் தண்டனைகளின் வகைகளையும் கூறுகிறது இந்த ஆகமம். அதோ மகாஜலஸ்யாபி நாரகீ நாம மேதினி ரௌரவாக்கியஸ்ட நரகோ மகாரௌரவஸ்ட சங்கிகா தப்த பூதலிகாக்கியஸ்ட கும்பீ பாத ஆக்வயாஸ்ததா சூலாரோகண சஞ்ச சூச்சியாகிராக்கிய நிவேசனம் க்ஷுர கண்டாபிதானவ் த்வௌ சூகரி தைல கும்பிகா அசிபத்திரவனம் சாப்பி மகாஜ்வாலாச்ச கம்பினி வியாக்ரசிம்ஹம் பயாரண்யம் பூய சோனித கர்தமம் ஷால்மலி ஹேமவருக்ஷ்ச தப்தஸ்தம்போபி சேவனம் தேகி கர்ம அனுகன்யேன வர்த்தந்தே பலபூமயா நரகேஷ்வபி திருஷ்யந்தே போக போக்யாதிகா பூமயா என்று நரகத்தில் ரௌரவம், மகாரௌரவம், தப்தபூதலிக்கம், கும்பிபாக்கம் என்பதான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த பெயரையே கொடுத்து நரகங்களை சொல்கிறது. மேலும் சிறந்த விஷயம் என்னவென்றால் நரகேஷ்வபி திருஷ்யந்தே போக பௌக்யேக பூமயா என்று சொர்க்கத்தில் மட்டுமே இல்லாமல் நரகத்திலும் சுகத்தை தருகின்ற இடங்களும் இருக்கின்றன என்பதை இந்த ஆகமம் விளக்குகிறது. ஆகமம் என்பது இறைவனின் உருவ வழிபாடு செய்யும் முறையை விளக்குவது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இறை வழிபாடு செய்யும் இடம் கோவில். எனவே ஆகமம் கோவில்களை பற்றிய விளக்கத்தை தருகிறது. கோவில் எங்கே கட்ட வேண்டும், கோவில் கட்டும் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறது. இன்றைய அறிவியல் மட்டுமே மிகவும் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம், கோவில் எங்கே கட்ட வேண்டும் என்பதற்கு நதி ஏரிக்கரையில் அல்லது தண்ணீர் இருக்கும் இடத்தில் கோவில் அமைக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அந்த இடத்தில் மண் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது. இன்றைய சாயில் டெஸ்ட் என்பதை அன்றைய விஞ்ஞானம் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துள்ளது. தேசிகோ ரதகாரேன சர்வம் பூமி பரீட்சையே சுபத்மா பத்ரகா பூர்ணா தூம்ராஸ்சேதி சதுர்விதா என்று சுபத்மா பத்ரகா பூர்ணா த்ருமா என்ற நான்கு வகையான பூமிகளை குறிக்கிறது ஆகமம். இதில் சுபத்மா என்ற மண்வகை உடைய பூமி சாந்தியை கொடுக்கும் என்றும், பத்ரா என்பது சுகத்தை கொடுக்கும் என்றும், பூர்ணா என்பது புஷ்டியை அதாவது ஆரோக்கியம் பலம் முதலியவற்றை கொடுக்கும் என்றும், தூம்ரா என்பது க்ஷயம் அதாவது நாசத்தை கொடுக்கும் என்பது சொல்லி மண்ணின் வகைகளை மட்டுமின்றி அதன் பலனையும் கொடுக்கிறது ஆகமம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹீதையின் சிறப்புகள். முதல் பகுதி உரை வழங்கியவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55.

நிமிடம் ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கன்னிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பொன்னை அணை, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆற்காடு, அம்மூர், கொடைக்கானல், ராய்கோட்டை, காக்காச்சி, அம்முண்டி, ஷோலிங்கர், கொடலூர் பஜார், வீரபாண்டி, தேவாலா, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேல்குடலூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, மதுரை மாவட்டம் பேரையூர், ஊத்துக்கோட்டை, ராணிப்பேட்டை, கூடலூர், பூண்டி, பார்வூட், ஜம்புகுட்டப்பட்டி, நடுவட்டம், ஆம்பூர், பாலக்கோடு, குடியாத்தம், சோழவந்தான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம், சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளில், கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு கேரள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும், 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று தொடங்கி இம்மாதம் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை துரல் விழக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30

2.9 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்கலாம்.

0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
1: இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய்.
0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: पूरी जिंदगी एक निष्ठ और उत्साह से भरे पाश्चर का अंतिम संस्कार भी एक नायक की तरह किया गया और उन्हें पेरिस के नोट्रेडम कैथेड्रल में दफना दिया गया। अपने दादा को याद करते हुए उनके पोते वैलोरी रेडॉट ने अपनी डायरी में लिखा, My grandfather was the gentlest with the goodness of his heart, most affectionate and sensitive individual. He was a humanist, always working towards the improvement of the human condition.
1: श्रोताओ, अभी आप सुन रहे थे कार्यक्रम लुई पाश्चर और अब इसी के साथ हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है। तो मुझे यानी अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள்।
5: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
6: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
5: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
6: https://awards.gov.in.
5: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மத்தியாலை 720 kHz, திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இனி நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி முதல் பகுதி. செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்களின் உரை. தொடர்ந்து மேலிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 8:30 2025 தமிழ்மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஓர் உரையாடல். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 9:15 செய்திச்சுடர். 9:30 அறிவியல் நேரம். பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா

0: நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் வினிகரின் பயன்கள், எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், நாளை காலை 7:45 நகர்வலம் புதுமை படைக்கும் கொளப்பாக்கம் நியாய விலைக்கடை ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 திரைகானம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்குபவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசை கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை, முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நிற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.4°C, பதிவான ஈரப்பதம் 62%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40°C ஆக நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. India has asserted that there is no role of any third party in the bilateral relations of India and Nepal. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal stated this during a media briefing in New Delhi today while replying to a question on remarks of Prime Minister of Nepal concerning India-Nepal boundary as well as the subsequent statement issued by the Ministry of Foreign Affairs of Nepal.
2: While close to 98% of India-Nepal boundary has been demarcated, there are some unresolved segments. The shifting of the course of Gandak River has resulted in this situation. In addition, there are cases of cross-border occupation and encroachment of no man's land in demarcated segments of the boundary, which are currently being mapped jointly. We have established bilateral mechanisms to deal with all aspects of boundary matters. It should be clear to all concerned that there is no role for any third parties in a bilateral matter between India and Nepal.
1: India has also rejected the unwarranted references made in Pakistan-European Union joint statement regarding Jammu and Kashmir. Mr. Jaiswal said the union territories of Jammu and Kashmir and Ladakh are integral and inalienable parts of India. The ministry spokesperson also said the acting president of Venezuela, Delcy Rodriguez, will be on a 4-day visit to India starting tomorrow. Mr. Jaiswal said Ms. Rodriguez will hold bilateral discussions with Prime Minister Narendra Modi during her visit. A delegation of Nepal's ruling Rashtriya Swatantra Party led by party president Rabi Lamichhane met BJP president Nitin Naveen in New Delhi today as a part of the No BJP initiative. Welcoming the delegation, Mr. Naveen highlighted the close and historic ties between India and Nepal, rooted in shared civilizational heritage, cultural bonds and strong people-to-people ties. The Central Board of Secondary Education, CBSE, today said re-evaluation portal for Class 12 answer sheets is currently supporting over 8,000 concurrent users.

0: மரக்கலத்தை நோக்கி படகிலே பழுவேட்டரையர் பயணிக்க தொடங்கினார். இந்த வேளையிலே பார்த்திபேந்திரனும் நந்தினியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பார்த்திபேந்திரன், பெண்ணுருவம் கொண்டவர்கள் சிலர் வானத்தையும் பூமியையும் தங்கள் காலடியில் போட்டுக்கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் என்று கேட்டிருக்கிறேன். பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த அசுரர்கள் அமுதபானம் செய்ய வேண்டிய சமயத்தில் மோகினியால் ஏமாந்து போனார்கள். சுந்தோப சுந்தரர்கள் ஒரு பெண் நிமித்தமாக அடித்துக் கொண்டு செத்தார்கள். மேனகையினால் விஸ்வாமித்திரர் தவங்கெட்டது. கோவலன் மாதவியின் மோகவலையில் விழுந்து கிடந்தான். தசரதர் கைகேயிக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினார். எகிப்து நாட்டு ராணியின் காரணமாக மகத்தான ரோம சாம்ராஜ்யம் அழியத் தொடங்கியது. போதும் ஐயா, போதும். இந்த உதாரணங்களையெல்லாம் எதற்காக சொல்லுகிறீர்கள்? தெரியவில்லையா தேவி, யாருக்கு உதாரணமாக சொல்லுகிறேன் என்று உண்மையாக தெரியவில்லையா? எனக்கு உதாரணமாக சொல்லுகிறதாயிருந்தால் அதை போல பெரிய தவறு நீர் வேறு செய்ய முடியாது. தவறு ஒன்றுமில்லை. அவர்களுடைய சக்தியை காட்டிலும் தங்கள் சக்தி குறைந்தது என்று. உம்முடைய வாய்மொழியே உமக்கு விரோதமாயிருக்கிறதே. எப்படி தேவி? பழுவூர் அரசரை நான் வேண்டுமென்றுதான் கப்பலுக்கு அனுப்பினேன். உம்மிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதற்காக. தங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நானும் அவருடன் போகாமல் இங்கேயே தங்கினேன். வீரபாண்டியனை ஒரு பெண் காப்பாற்ற முயன்றாள் என்றும், ஆதித்த கரிகாலன் அதை பொருட்படுத்தவில்லை என்றும் நீர் சொன்னீர் அல்லவா?
1: ஆம், சொன்னேன்.
0: காப்பாற்ற முயன்ற

0: பேதை பெண் யாரென்று தெரியுமா? இப்பொழுது பழுவூர் அரண்மனையின் ஜோதியாக விளங்கும் இளையராணி நந்தினி தேவிதான்.
1: நீ சற்று முன் வர்ணித்தபடி எனக்கு அவ்வளவு சக்தி இருந்திருந்தால் நான் காப்பாற்ற விரும்பிய மனிதரின் உயிரை காப்பாற்றியிருக்க மாட்டேனா? அது ஏன் என்னால் முடியாமல் போயிற்று?
0: இரத்த வெறி கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் அந்த சமயம் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவில்லைதான். ஆனால் அதற்கு பிறகு 3 வருஷமாக அவர் எத்தகைய சித்திரவதையை அனுபவித்து வருகிறார் என்பதை நான் அறிவேன்.
1: உமக்கு எப்படி தெரியும் ஐயா? உம்மிடம் சொன்னாரா?
0: 3 வருஷமாய் மனத்திலே வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய உள்ளத்தை ஏதோ ஒரு துன்பம் அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அறிந்திருந்தேன். 10 நாளைக்கு முன்பு நான் ஈழத்துக்கு புறப்பட்டதற்கு முதல் நாள்தான் மனத்தை திறந்து என்னிடம் சொன்னார்.
1: அது முதல் என்ன?
0: பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதிலும் குடிகொண்டு விட்டது.
1: ஆதித்த கரிகாலரின் நிலையில் நீர் இருந்திருந்தால் நான் கேட்டுக்கொண்டதற்காக வீரபாண்டியரை உயிரோடு விட்டிருப்பீர் என்று சொன்னது நினைவிருக்கிறதா?
0: நன்றாக நினைவிருக்கிறது.
1: அது உண்மைதானா?
0: சத்தியம் தேவி, தாங்கள் சோதித்து பார்க்கலாம்.
1: ஐயா, என் மனத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை சொல்லட்டுமா?
0: தங்கள் தங்க குரலில் எதை சொன்னாலும் என் செவிகள் இன்பமடையும், உள்ளம் பூரிக்கும்.
1: நீர் என்னை சோதிப்பதற்காகவே இப்படி பேசுகிறீர் என்று சந்தேகிக்கிறேன். நான் விரிக்கும் மோகவலையை பற்றி பேசி நீர் எனக்கு வலை விரிக்க பார்க்கிறீர். என்னுடைய அந்தரங்கத்தை அறிந்து கொள்ள முயல்கிறீர்.
0: பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டு போனான். ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்த போது அந்த எண்ணத்தோடுதான் ஆரம்பித்தான். பிறகு அதை மறந்து விட்டான். கபடமாக ஆரம்பித்த பேச்சு அவனை மோகக்கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது. முதலில் அப்படி எண்ணியது குற்றம் என்று வெட்கப்பட்டான். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல்,
2: தேவி, அவ்விதம் தங்களை சோதித்து ஒற்றன் வேலை செய்ய நான் பிரயத்தனப்படும் பட்சத்தில் என் தலையில் இடிவிழட்டும் என்றான்.
1: ஐயோ, அப்படி சொல்லாதீர் என்று நந்தினி அலறினாள்.
3: ஏன் தேவி, ஏன்?
1: உங்கள் பெரிய இளவரசரிடமிருந்து வந்தானே இன்னொருவன், அவன் பெயர் என்ன?
2: வந்தியத்தேவனா?
1: ஆம், அவன்தான். என்னிடம் மிக தந்திரமாக ஒற்று அறிந்து போக முயன்றான். தாங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் தலையில் இடிவிழுந்தே விட்டது போலிருக்கிறதே.
2: துரதிருஷ்டவசமாக அவன் தலையில் இடிவிழவில்லையே. அவன் நின்ற கப்பலில் அல்லவா விழுந்தது. அதனால் அவனுக்கு வந்த ஆபத்து சின்ன இளவரசரையும் அல்லவா பீடித்து விட்டது.
1: பாவம், பழையாறை இளைய பிராட்டியை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. அவள் இந்த உலகத்தில் மிகவும் பிரியம் வைத்திருந்த இருவர் ஏக காலத்தில் மாண்டு போனார்கள். என்ன துரதிருஷ்டம்!
2: தேவி, 2 பேர்கள் யார்?
1: நீர் சொன்ன 2 பேரும் தான். இளைய பிராட்டிக்கு தம்பியின் மீது தனி வாஞ்சையுண்டு அல்லவா?
2: அது உலகம் அறிந்தது. அவருடைய பிரியத்துக்கு பாத்திரமான இன்னொருவர்?
1: ஏன், உங்கள் பெரிய இளவரசர் அனுப்பிய தூதன்தான்.
2: வந்தியத்தேவனையா சொல்லுகிறீர்கள்?
1: அவனைத்தான்.
2: சீச்சி, சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்டுவிக்கும் சக்தி வாய்ந்த பழையாறு இளைய பிராட்டி அற்பனும் தற்பெருமைக்காரனும் அதிக பிரசங்கியுமான அந்த வாலிபன் மீது?
1: ஆம், அந்த வாலிபன் மீது மோகம் கொண்டாள். அதனாலேதான் அவனை பழுவேட்டரையின் தண்டனையிலிருந்து தப்புவிப்பதற்காக ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினாள். பாவம், இந்த கிழவர் இளவரசரின் துர்கதிக்கு தாமே காரணம் என்று துடியாய் துடிக்கிறார். உண்மையில் அதற்கு இளைய பிராட்டிதான் காரணம். அவள் ஓலை கொடுத்து அனுப்பாதிருந்தால்...
2: உண்மை, உண்மை, இந்த விபரீதம் எல்லாம் ஏற்பட்டிராது.
1: என் கணவர் கப்பலிலிருந்து திரும்பி வந்ததும் இந்த உண்மையை அவருக்கு நீர் எடுத்துச் சொல்ல வேண்டும். சொன்னால் என்னுடைய நன்றிக்கு பாத்திரமாவீர்.
2: அம்மணி, தங்களுடைய நன்றிக்கு பாத்திரமாக இது ஒன்றுதானா வழி? வேறு எனக்கு தாங்கள் இடக்கூடிய பணிகள் இல்லையா?
1: ஐயா, ஒரு பேதை பெண்ணின் நன்றிக்கு பாத்திரமாக எத்தனையோ 100 வழிகள் உண்டு.
2: அவற்றில் இன்னும் 2 ஒன்றை சொல்லுங்கள். ஆதித்த கரிகாலருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. அதை அவர் கைசோர விட்டுவிட்டார். விட்டுவிட்ட அப்புறம் இரவு பகலாக துடிதுடிக்கிறார். நான் ஒரு நாளும் அத்தகைய தவற்றை செய்ய மாட்டேன்.
1: இது சத்தியமா ஐயா? ஒரு பெண்ணின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் எது சொன்னாலும் செய்யக்கூடிய மனிதரா நீங்கள்?
2: எந்த பெண் என்பதை பொறுத்தது. தேவி, நேற்று வரைக்கும் நான் பார்த்திருக்கும் எந்த பெண்ணின் விருப்பத்துக்காகவும் எதுவும் செய்திருக்க மாட்டேன். சொன்னால் சிரித்திருப்பேன். இன்று அப்படியல்ல. தாங்கள் சொல்லி பாருங்களேன். எனக்கு 100 உயிர்கள் இருந்தால் அவ்வளவையும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணம் செய்வேன். 1000 சாம்ராஜ்யங்கள் என் வசம் இருந்தால் அவ்வளவையும் தங்கள் விருப்பத்திற்காக தியாகம் செய்வேன். இகத்தையும் பரத்தையும் என்றென்றைக்கும் இழக்கும்படி சொன்னால் அதற்கும் சித்தமாயிருப்பேன். கொடிய பகைவர்களை மன்னிக்க சொன்னால் மன்னிப்பேன். அத்யந்த நண்பர்களின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் போடச் சொன்னால் போட்டுவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன்.
0: இவ்விதம் பார்த்திபேந்திரன் வெறிகொண்டவனைப் போல கூறிய போது அவனுடைய உடம்பு தலையிலிருந்து கால் வரையில் நடுநடுங்கியது. அவனுடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் குளறின.

0: குரல்கள் துடித்தன, பற்கள் கடித்தன, ரோமங்கள் குத்திட்டு நின்றன. மூச்சுவிடும் சத்தம் கொல்லன் உலை சத்தத்தைப் போல கேட்டது. பார்த்திபேந்திரனுடைய இந்த மாறுதல் நேயர்களுக்கு வியப்பை அளிக்கும். ஏன், அவனிடமே நீ இப்படி ஆவாய் என்று முதல் நாள் யாராவது சொல்லியிருந்தார் அவன் நம்பியிருக்க மாட்டான். பிற்காலத்தில் நினைத்து பார்த்தால் அவனுக்கே கூட வியப்பளிக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் இது பார்த்திபேந்திரனை பற்றிய அதிசயம் மட்டுமல்ல, மனித இயற்கையை பற்றிய ரகசியம். எத்தனையோ மேதாவிகள் காலமெல்லாம் ஆராய்ச்சி செய்த பின்னரும் மனித உடம்பின் அமைப்பு ரகசியத்தை நம்மால் முழுவதும் அறிந்து கொள்ள முடியவில்லை. மனித இதயத்தின் அமைப்பு ரகசியத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? வாழ்நாளெல்லாம் பழிபாவங்களில் முழுகி கிடந்தவர்கள் திடீரென்று ஒரு நாள் வைராக்கிய சீலர்கள் ஆகிறார்கள். பக்தி பரவசமடைந்து ஆடிப்பாடுகிறார்கள். இறைவன் கருணைக்கு பாத்திரமாகின்றார்கள். மனித சமூகத்துக்கு ஒப்பற்ற துண்டுகளும் புரிகின்றார்கள். இதற்கு மாறாக நெடுங்காலமாய் தூய்மையான களங்கமற்ற வாழ்க்கை நடத்தியவர்கள் திடீரென்று ஒரு நாள் வழுக்கி விடுகிறார்கள். அப்படி விழும்போது அதல பாதாளத்திலேயே விழுந்து விடுகிறார்கள். பார்த்திபேந்திரனுடைய ஆவேச மொழிகளை கேட்டு வந்த நந்தினி, போதுமையா, போதும், நிறுத்துங்கள். அவ்வளவு பயங்கரமான காரியம் எதையும் செய்யும்படி தங்களை ஒரு நாளும் நான் வற்புறுத்தப் போவதில்லை. தங்களுக்கும் எனக்கும் உகந்த சந்தோஷமான ஒரு காரியத்தை, அதைத்தான் நான் சொல்லப் போகிறேன் என்றாள் நந்தினி. கடலை நோக்கினாள். பழுவேட்டரையர் ஏறிச் சென்ற படகு பார்த்திபேந்திரனுடைய கப்பலை நெருங்கிக் கொண்டிருந்தது. நந்தினி பெருமூச்சு விட்டாள். அது பார்த்திபேந்திரனுடைய நெஞ்சில் புயலாக அடித்தது. தேவி, சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள். தங்களுக்கும் எனக்கும் உகந்தது என்று பிரித்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு எது உகந்ததோ அதுதான் எனக்கும் உகந்தது என்றான் பல்லவ வீரன். அவன் மனத்தில் விசித்திரமான எண்ணங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உதித்தன. இந்த பெண் அந்த கொடிய கிழவனிடம் அகப்பட்டு கொண்டு கூண்டு கிளியைப் போல தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த காட்டு பூனையிடமிருந்து இவளை ஏன் விடுதலை செய்யக்கூடாது? இவள் மட்டும் தன் விருப்பத்தை தெரிவிக்கட்டும். அவனை அந்த கப்பலிலேயே சிறைப்படுத்தி கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடச் செய்யலாம். மகா பாதகன், புதல்வியும் பேத்தியுமாக இருப்பதற்குரிய இளம்பிராயமுடைய பெண்ணை மனைவியாக்கிக் கொள்ள எப்படி இவன் மனம் துணிந்தது?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இளவரசரை சிறைப்பிடிச்சுக்கிட்டு வர்றதுக்காக ரெண்டு கப்பல்கள் புறப்பட்டு போனதிலிருந்தே பெரிய பழுவேட்டரையர் மனக்கவலைக்கு ஆளாகி இருந்ததை பார்த்தோம். எந்த தருணத்திலேயும் எந்த வடிவத்திலேயும் ஆபத்து வரக்கூடும். அப்படி ஏதாவது ஆயிட்டா தனக்கு பெரும்பழி ஏற்படுமே, இந்த பதற்றத்திலேயே இருந்ததால பார்த்திபேந்திரன் கொண்டு வந்த செய்தியை முழுமையா கேட்காம புலம்பினார். ஆத்திரத்துல கொல்லவும் துணிஞ்சிட்டார். அவர் அமைதிப்படுத்துற மாதிரி கனிவா பேசி, ஐயா, இவர் இலங்கைக்கு எதுக்காக போனார் இங்கிறதுலேருந்து விவரமா சொல்லட்டுமேன்னு தந்திரமா திசைய மாத்திட்டா நந்தினி. எல்லாத்தையும் கேட்ட பிறகும் தன்னாலேதான் சோழ நாட்டுக்கு பெருங்கேடு வந்துட்டுதுன்னு கதர்னதும், நீங்க கட்டளையே பிறப்பிக்காம இருந்திருந்தாலும் இவருடைய கப்பல்ல ஏறி இளவரசர் காஞ்சிக்கு பயணமாகி இருப்பார் இல்லையா? சுழற்காற்றுல சிக்கியிருப்பார் இல்லையா? இப்படி இருக்க தங்களையே குற்றவாளியா நினைச்சு வேதனைப்படுறீங்க? இப்படி சொன்னதும் பெரியவருக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்குது. இங்கே இருந்து இளையராணியின் அடுத்த நாடகம் தொடங்கினதையும் கவனிச்சோம். ஆதித்த கரிகாலர் நந்தினியை பார்த்த பிறகுதான் காதல் கொண்டார். இந்த பல்லவனுக்கோ அவளை பத்தி கேள்விப்பட்டதிலிருந்தே மோகம் பிறந்துடுச்சு. விறக போட போட தீ கொழுந்து விட்டு எரியற மாதிரி நந்தினி பேச பேச வெறி ஏறுது அவனுக்கு. பாண்டியர்களை முறியடிச்சு மதுரையை மறுபடியும் கைப்பற்றி வீரபாண்டியனின் தலையையும் கொணாராமல் தஞ்சைக்கு திரும்புறதில்லைன்னு அன்னைக்கு ஆதித்த கரிகாலர் சபதம் செய்த போது உடன் இருந்தவன் இந்த பார்த்திபேந்திரன். மற்ற ரெண்டு பேரோட இணைஞ்சு வீரபாண்டியன் தலை கொண்ட விருதை பகிர்ந்துகிட்டவனும் இவன்தான். இன்னைக்கு இகத்தையும் பரத்தையும், அதாவது இம்மை மறுமை சுகங்களை இழக்கவும் சித்தமாயிருக்கு. கொடிய பகைவர்களை மன்னிக்க சொன்னா மன்னிக்க ஆயத்தமாயிருக்கான். அத்தியந்த நண்பர்களின், அதாவது தொடக்கத்திலிருந்து இந்த கணம் வரை நண்பர்களாக இருந்தாலும் அவங்க தலை வேணும்னா மறுகணமே நந்தினியின் காலடியில போட்ட பிறகுதான் மறு காரியம். நந்தினி கேட்டதோ ரொம்ப எளிய உதவி. இளவரசரின் துர்கதிக்கு இளைய பிராட்டிதான் காரணம். இதை பெரியவருக்கு எடுத்து சொல்லணும். இதை விட்டுட்டு வானளாவ அவன் கட்டின ஆகாச கோட்டைகளை நினைச்சு உள்ளூர சிரிச்சிருப்பா அந்த இளையராணி. வந்தியத்தேவன்னு சொல்லாம உங்க பெரிய இளவரசரின் தூதன்னு

0: குறிப்பிடுறார். அந்த அதிக பிரசங்கி வாலிபன் மேல இளைய பிராட்டி மோகம் கொண்டாள்னு சொல்லி பல்லவனை சோதிச்சு பார்க்கிறார். கந்தமாறன் தன்னிடம் கொண்டிருந்த சபலத்தை அடக்கி வச்சிருந்ததை உணர்ந்த நந்தினி குந்தவை வரப்போகிற செய்தியை அறிஞ்சதும் அவன் அடைஞ்ச பரபரப்பை கண்டு ரசித்தது நினைவிருக்கும். அடே அப்பா, ரொம்ப அபூர்வ சிருஷ்டி தான்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரை இசை பாடல், கார்த்திக் குரலில் பொன்னியின் ராவணன் திரைப்படத்திற்காக.

0: திரையிசை பாடல் ஒன்று கேட்டோம்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்க அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1,00,000

0: 82,000-க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் இருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான் இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசு பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா நம்ம சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் எனுமரேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா, ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை

0: ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் ஒலிக்க வருகிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நிறைவாக அவதாரம் திரைப்படத்திற்காக இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் ஒலிக்க வருகிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண்

0: செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நிறைவாக இளையராஜா குரலில் அக்னி நட்சத்திரம் திரைப்பட பாடல்.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதே ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலைப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியன் வங்கி சுயவேலைப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில்,
2: கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கிக் கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின் தூக்கி வசதிகள் கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 மற்றும் 10 தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும், விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்வுறு மைய கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ₹88,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினை விருந்தினர் மாளிகையில்

0: மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளில் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிட பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ் ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரச அலுவலர்கள் உடனிருந்தனர்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை

0: சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் 5 கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஸோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
0: கடந்த மாதம்

0: தமிழகத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில் யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும் நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
1: நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இனி பண்ணை செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
5: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும், பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்போருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும்.
7: செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்களின் கருத்துக்கள்.

0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கறப்பின கலவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக்கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: போப்பா போ, எது சொன்னாலும் காதலையே வாங்கறது இல்ல. எப்படி பட்டுன்னு கதவு சாத்திட்டு போறத பாரு. நீங்கெல்லாம் ஏன் இப்ப கத்துறீங்க? உங்க அண்ணன் சொன்னதும் உங்களுக்கு கோபம் வருதோ? போங்க போங்க, நீங்களும் அவன் பின்னாடியே போங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே.
2: அட பட்டக்கா, என்ன நாயங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க?
1: வா முத்தழகு, வா வா. என்ன சொன்ன? நாயினா சொன்ன? நல்ல வேலை அவன் உள்ள போயிட்டான். இதை மட்டும் காதல கேட்டிருந்தானா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பான். இதுங்கள நாயின்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். அதுங்க பேரு ஒன்னு ரீனோ ஒன்னு டீனோ. அதுகள தம்பி மாதிரி பாத்துக்கிட்டு வரான்.
2: என்னக்கா சொல்றீங்க?
1: சிரிப்பா வருது இல்ல? இதுதான் இங்க நிலைமை. உருப்படியா ஏதாச்சும் வேலைக்கு போடானா கேட்காம எப்ப பாரு இந்த நாயங்க கூட. அச்சுச்சோ, தப்பு தப்பு, இந்த ரீனோ டீனோ கூட தான் சுத்திட்டு கிடக்குறான்.
2: ஓஹோ, தம்பிக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: பிடிக்குமாவா? நீ வேற. அதுகளை கவனிச்சுக்கிறதுக்காக தான் இவன் வேலை வெட்டி கூட போகாம வீட்லயே உட்கார்ந்துருக்கான் பாரு.
2: கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
1: கொஞ்சம் இல்ல முத்தழகு, ரொம்பவே. இதனால எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் தினம் தினம் சண்டை தான்.
2: அக்கா, தம்பிக்கு செல்ல பிராணிகள் தான் பிடிக்கும்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
1: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
2: அக்கா, செல்லமா வளர்க்குற செல்ல பிராணிகளை வச்சே நீங்க வருமானம் பார்க்க முடியும். அதுக்கு வழி இருக்கு.
1: என்ன முத்தழகு சொல்ற, என்ன வழி?
2: செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சா செல்ல பிராணிகளை வளர்த்த மாதிரியும் இருக்கும், தொழில் செஞ்சு வருமானம் பார்த்த மாதிரியும் இருக்கும்.
1: முத்தழகு, நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே.
2: எல்லாம் புரியும். இப்ப இவங்க சொல்றத கேட்டா

0: யாரு முத்தழகு?
1: சொல்றேங்கா, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவங்க தான் ரேடியோவில் இப்போ தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
2: உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு வந்து விவசாயம் மற்றும் வேளாண்மை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தா கால்நடை வளர்ப்புன்னு பார்த்தோன்னா, முந்தையெல்லாம் நம்ம வந்து கால்நடைகளில் வந்து பெரும்பாலும் மாடு ஆடு அது மாதிரி அது விவசாயம் சார்ந்து அங்கேயே வந்து அவங்க வீட்டிலே வந்து நாய் பூனை அது மாதிரி எல்லா விலங்குகளையும் வச்சு தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. பல காலமாகவே பல இலக்கியங்கள்லேயும் நம்ம பார்த்துருப்போம், ஏற்கனவே விலங்குகள் வந்து மனிதனோட சேர்ந்தே தான், மனித நாகரிகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மனிதனோட சேர்ந்தே வந்து ஒரு நட்பு பிராணியாக தான் வந்துட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முதல்ல வந்து நம்ம விவசாயத்துக்காக கால்நடைகளை வளர்த்துட்டு இருந்தோம். அந்த விவசாயத்துக்காக வளர்க்கப்பட்டதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம நாய்களை வளர்க்குறதுக்காக சில இன நாய்களெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு நாயினங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், கோம்பை, கன்னி அது மாதிரி முக்கியமான சிப்பிப்பாறை இதை மாதிரி நாய் இனங்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம். அதே மாதிரி பூனை இனங்கள்லேயே நாட்டு பூனை இனங்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம். ஏன்னா எல்லா விலங்கையுமே வந்து நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் பார்க்காம நம்ம வீட்டோட நம்ம ஒரு வீட்டு உறுப்பினராகவே தான் நம்ம பழங்காலமாக வழக்கத்தில் நம்ம வச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறதுனால முதியோர் பெற்றோர் அவங்கெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு மன அழுத்தம்னு ஒன்று நம்ம பார்க்குறோம். அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து செல்ல பிராணிகளை வளர்க்குற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது எப்படி நம்ம குடும்பத்தில் முந்தி பாரம்பரியமாக நம்ம வளர்த்துட்டு இருந்தோமோ அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பெட்ரூம் வரைக்கும் செல்ல பிராணிகள் வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா மன அழுத்தம், தனிமை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து செல்ல பிராணிகளை உண்மையிலே நம்மளோட உண்மையான குடும்ப உறுப்பினர் மாதிரி வீட்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதில் நம்ம வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாய்களும் பூனைகளும் தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பலவிதமான பறவை இனங்கள், லவ் பேர்ட்ஸ் அது மாதிரி பறவை இனங்களும் நம்ம வந்து வளர்க்குறோம். அதே நேரத்தில் இதை சார்ந்த தொழில் இன்றைக்கி வளர ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் இன்றையோட பெரிய மாற்றம். நவீன உலகம் கால வேகமாக சுற்றிட்டுருக்குது, பரபரப்பான உலகம்னு சொல்லும்போது வணிகம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஏற்படுத்துது. அதில் குறிப்பாக இப்போ இதை மாதிரி செல்லப்பிராணிகள் வளர்கிறதுனால செல்லப்பிராணிகள் சார்ந்த உணவு தயாரித்தல், அதை அழகுபடுத்துதல், அது மாதிரி பயிற்சி கொடுக்கறது, அது மாதிரி அதுக்கான போக்குவரத்து, இது மாதிரி பலவிதமான வேலைவாய்ப்புகள், பலவிதமான தொழில்கள், பலவிதமான மக்களை வந்து தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே ஏற்படுத்தியிருக்குது. ஐடி உற்பத்தி துறை எப்படி இருந்ததோ அதே மாதிரி செல்லப்பிராணிகளுக்கான ஒரு துறையாக இப்போ மாறிக்கொண்டுட்டு இருக்குது. அதன் மூலம் நிறைய தொழில்கள் வந்து இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்குது. இது வந்து என்னங்கிறது என்னென்னா, நம்ம நாட்டுக்கான விலங்குகள் மட்டும் பிராணிகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட மோகம் வெளிநாடுகள் சென்று பார்க்கறதுனால அங்கேருந்த கால்நடைகள், அங்கேருந்த செல்லப்பிராணிகள் அது எப்படி வளர்க்குறாங்க, அதில் உள்ள இனங்களை நம்ம ஊருக்கு எப்படி கொண்டு வர்றது, நம்ம ஊரில் அதை எப்படி பராமரிக்கிறது, இதை மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களையும் நம்ம உள்ளடக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு இந்த துறையில் வந்து வாய்ப்புகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக நிறைய வணிக வாய்ப்புகள் இப்போ இதில் வந்துட்டுருக்குது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு தீவனம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி செல்ல பிராணிகளுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவை கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதற்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அதற்கு மூலம் வரக்கூடிய வருவாயும் அதிகமாக, செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அது ஒரு தொழிலாக மாற்றி கொண்டு வரனால செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரித்தல் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குறோம், பறவைகள் வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம். இதில் ஒவ்வொரு இனத்துக்கும் அதுக்கு தேவையான அதர் விரும்பி உண்ணக்கூடிய உணவு வகைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருக்கும். சாக்லேட் வந்துருச்சு, பிஸ்கட் வந்துருச்சு, இது மாதிரி ஒவ்வொரு விதமான உணவு வகைகளும் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான துறையாக இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்குது. இன்றைக்கி வந்து டாக்ஸி, கால்நடைகளை எல்லா போக்குவரத்துலையும் நம்ம கொண்டு போக முடியாது, அதுக்குன்னு தனிப்பட்ட டாக்ஸிகள் வந்தாச்சு. அதே மாதிரி மொபைல் மருத்துவமனைகள்னு சொல்லுவாங்க. மொபைல் மருத்துவமனைங்கிறது மருத்துவரும் அதை கூட உங்களை உதவியாளர்களாக இருப்பவர்களும் சேர்ந்து வாகனத்தில் வந்து தடுப்பூசியோ அதை மாதிரி முதல் உதவியோ செஞ்சு கொடுத்துட்டு போகிறவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் மொபைல் ஊர்திகளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எல்லா செல்லப்பிராணி வளர்ப்போருக்கும் அந்த இன பெரிய இன நாய்களை வந்து

மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறதுக்கு முடியாது. அது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வாகனத்தில் மருத்துவ உதவியாளரும் சேர்ந்து இங்கே வந்து அந்த செல்லப்பிராணியை மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே என்ன மருத்துவ உதவிகள் செய்யணுமோ செஞ்சுட்டு திருப்பி நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி லாட்ஜு போர்டிங்லாம் நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து செல்லப்பிராணிகளுக்கும் போர்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்றைக்கி வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் வெளியூர் செல்லும் போது அதை வந்து நல்ல விதமாக பராமரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து அதை ஒரு தொழிலாக நம்ம கொண்டு வரலாம். அதுபோல் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டே கேர் சென்டர். எப்படி நம்ம சின்ன குழந்தைகளை வந்து வேலைக்கு போகும்போது ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த செல்லப்பிராணிகளுக்கான வாய்ப்புகளையும் தொழில் மூலமாக ஒரு தொழில் முனைவர் வந்து அதை ஒரு துறையாக எடுத்து வளர்ச்சி பெறலாம். இது போக லாபகரமாக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர் ரக செல்லப்பிராணிகள்னு சொன்னேன், வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றது, அதுக்கு பெடிகிரி மூலம் அதான் பெற்றோர் யார் என்ன ஏதுங்கிற சான்றிதழோடு வளர்த்தோம்னா 50,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு நாய்க்குட்டியை வந்து நம்ம வியாபாரம் செஞ்சு அதிக லாபம் பெறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நாட்டு நாய் இருக்குது, நாட்டு இனம் இருக்குது, அதனோட மரியாதை வெளிநாடுகளில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியலை, அதற்கான விலை என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உற்று நோக்கினீங்கன்னா நம்ம நாய்களை வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறைய பிரகாசமாக இருக்குது. அலங்கார பறவைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்தி காலத்துலேருந்தே நம்ம வந்து பறவைகளை வந்து ஒரு அலங்கார பொருளாகவும் நம்ம வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்கிறோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா லவ் பேர்ட்ஸ் சொல்கிறோம், பிறகு வந்து காக்டெயில்ஸ் சொல்கிறோம், பிறகு விலை உயர்ந்த மக்காய் கிளிகள்னு சொல்கிறோம், இதெல்லாமே வந்து நம்ம ஊர்லேயும் வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் ஒரு தொழிலாக கொண்டு வந்து அந்த பறவை இனங்களையும் நம்ம செல்லப்பிராணி பிரியர்களிடம் கொடுத்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அலங்கார புறாக்கள் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விசிறிவால் புறாக்கள் மற்றும் பந்தய புறாக்கள் அது ஒரு பெரிய விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி வருது. அந்த மாதிரி ஒரு இதுலேயே நம்ம வந்து பங்கு பெறுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் வந்து தொழில் முனைவராக இருக்கிறதுக்கான ஒரு இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இப்போ இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஊரில் வந்து இறைச்சி கடை வந்து சின்ன சின்ன தெருக்களில் கூட இருக்கும். இறைச்சியை வாங்கி விற்றுட்டு மிச்ச உபரி தேவையில்லாத பொருட்களை வந்து தூக்கி எறிகிறதோ இதை மாதிரி ஒரு பழக்கம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நாய்க்கு தேவையான செல்லப்பிராணிகளுக்கு தேவையான நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு தேவையான உணவுகளுக்கு தேவையான புரதம் நம்ம வந்து அதிலேருந்து தயாரிக்கலாங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். நம்ம சுத்தமாக சுகாதாரமாக அந்த கழிவுன்னு நம்ம நினைக்கிற எல்லா பொருட்களையுமே கடைகள்லேருந்து சேகரிச்சுட்டு அதை வந்து ரெண்டரிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலம் அதை வந்து ரெண்டர் பண்ணி நாய்களுக்கு தேவையான அல்லது ரிட்டார்ட் ப்ராசஸிங் மூலம் நல்ல தேவையான உணவு புரத உணவாக மாற்றி நம்ம வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சென்னையிலேயே அதை மாதிரி சில தொழிற்சாலைகள் நம்ம ஊரில் வந்துட்டுருக்குது. இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, கழிவுலேருந்து எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாங்கிறது ஒரு தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் கேடு, சுற்றுச்சூழல் எவ்வளோ தூரம் நம்ம மாசுபடுத்துகிறோம், கறிக்கடைகள்லேருந்து உள்ள எச்சங்களை வெளியில் போடுறத நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதனால் கிருமிகள் வர்றதை தடுக்கலாம். இது மாதிரி நிறைய வாய்ப்புகள், தொழில்நுட்ப வாய்ப்புகள் இந்த துறையில் இருக்குது. செல்லப்பிராணிகளோட வளர்ப்புங்கிற ஏரியாவில் வந்து நிறைய நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. இது போக பயிற்சின்னு சொல்கிறோம் மற்றும் நடத்தை மேம்பாடு, அதாவது பிஹேவியர், செல்லப்பிராணிகளோட பிஹேவியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படி நம்ம குழந்தைய வளர்க்குறோமோ அப்படி தான் அந்த செல்லப்பிராணிகளை வளர்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நமக்கு கீழ்ப்படிந்து அந்த செல்லப்பிராணி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், அதை எப்படி நம்ம ஒரு பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி எதிர்பார்ப்போம், பிறகு அதோட டாய்லெட் பழக்க வழக்கங்கள், கழிவறை பழக்க வழக்கங்களெல்லாம் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும். ஸோ இதுக்காக ட்ரெயினர்களாகவே நிறைய பேர் இன்றைக்கி உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்ப்பீங்க போலீஸ் மற்றும் ஆர்மியில் இருக்கக்கூடிய நாய்கள் சல்யூட் அடிக்கும், நிறைய வித்தைகள் செய்யும், விளையாட்டுக்கு பங்கெடுக்கும். இதை மாதிரி நம்ம வந்து நம்ம பிராணிகளை செல்லப்பிராணிகளை வளர்க்கணும்னு வேணும்னு அதற்கான பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியாளர்களாக இருந்து இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இப்போ இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய சோசியல் மீடியா வர்றதுனால ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த எடுக்குது. இந்த செல்லப்பிராணிகளை அழகாக விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அதன் மூலம் வந்து பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாகவும் உருவெடுத்து வந்துட்டுருக்குது. பிறகு இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஜிபிஎஸ் காலர் அது மாதிரி நம்மளோட இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறனால அந்த உபப்பொருட்களை சந்தைப்படுத்துதல், இந்த பிராணி செல்லப்பிராணிகளுக்காக சந்தைப்படுத்துதல் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்துட்டுருக்குது. அதே மாதிரி ஆலோசனைகள், செல்லப்பிராணிகள் வளர்ப்பது எப்படி என்ன ஏதுங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கான ஆலோசனைகளுக்கு வந்து ஆப், மொபைல் ஆப் மூலம்

நிறைய வந்து ஆலோசனைகள் சொல்லி அதன் மூலம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த தொழில் வந்து எவ்வளோ முக்கியம், செல்லப்பிராணிகள் வந்து நம்ம வந்து அதனால் செலவுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், அது மூலம் என்னென்ன தொழில்கள்லாம் வளருதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் அதுக்கிட்ட செல்லப்பிராணிகள் வளர்ப்பதில் சவால்களும் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை என்னென்ன நோய்கள் வருது, அந்த நோய்களை எப்படி தடுக்கணும், எப்படி தடுப்பூசி போடணும், எந்த நேரத்தில் போடணும், கால்நடை மருத்துவர் அணுகி எதை மாதிரி பாதுகாக்கணுங்கிறதுலையும் நம்ம குறிப்பாக இருக்கணும். ஸோ தரமான தீவன தயாரிப்பு அது வந்து ஒரு பெரிய தொழிலாக இன்றைக்கி பெட் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துட்டு வருது. அதே மாதிரி சட்ட விதிகள் என்ன ஏது, நம்மளோட உரிமைகள் என்ன, ஒரு செல்லப்பிராணி வளர்ப்பதுங்கிறது நம்ம குறிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா விலங்கு நல வாரியம் என்ன சொல்லியிருக்குது, உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன விதிகள் வச்சுருக்குது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எப்படி ஒரு செல்லப்பிராணி வளர்ப்பதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பெட் ஷாப் ரூல்ஸ் 2018, டாக் ப்ரீடிங் ரூல்ஸ், இதை மாதிரி சில வெளியீடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னாலே இன்றைக்கி வந்து

இருக்குது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எப்படி ஒரு செல்லப்பிராணி வளர்ப்பதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பெட் ஷாப் ரூல்ஸ் 2018, டாக் ப்ரீடிங் ரூல்ஸ், இது மாதிரி சில வெளியீடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னாலே இன்றைக்கி வந்து செல்லப்பிராணிகள் வளர்ப்பவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து அதன் மூலம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு அங்கே இருக்குது. இன்னொன்று வந்து சந்தை ஏற்றத்தாழ்வு. இன்றைக்கி பார்ப்பேங்க, ஒரு சினிமாவில் வந்து ஒரு டால்மேஷன் வரும், அல்சேஷன் நாய் வரும், ஒரு இழப்பு வரும், அது மாதிரி பல இனமான நாய் இனங்களை உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இனங்களுக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கும், நல்ல விலையில் போகும். அதனால் நீங்கள் அந்த இனத்தை மட்டும் வளர்க்கணும்னு நினச்சி போகக்கூடாது. நீங்கள் வந்து எல்லா விதமான இனங்கள், நாய் இனங்கள், நல்ல இனங்கள், எது காவல் காக்குது, எது குழந்தைகளை காப்பாற்றும், எது வந்து பெற்றோர் பெரியவர்களோட அமைதியாக இருக்கும், இதை மாதிரி விதவிதமான என்னென்ன பர்பஸுக்கு தேவையோ அதை பார்த்து நீங்கள் சந்தைப்படுத்துதலுக்கு நீங்கள் தயாரான முறையில் இருக்கணும். அதனால் என்ன சொல்கிறோன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும் வளர்க்குறதோட நம்ம பகுதியில் எந்த இனம் தேவைங்கிறத அறிஞ்சு அதை நீங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் லாபப்படுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்ன மருத்துவ ஆலோசனைப்படி, வெட்டினரியனோட ஆலோசனைப்படி எந்த நேரத்தில் அனிமலுக்கு ஓய்வு கொடுக்கணும், எந்த நேரத்தில் தீவனம் கொடுக்கணும், இனப்பெருக்கத்துக்கு எப்படி தயார்படுத்தணும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த தொழிலில் இறங்கினீங்கன்னா நிறைய லாபம் பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். மேலும் இந்த அரசு திட்டங்கள் நிறைய வந்து இன்றைக்கி வந்து கால்நடை பராமரிப்பு துறைக்கு கொடுக்குறாங்க. அது வந்து மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதின்னு இருக்குது. நீங்கள் வந்து இந்த விதமான ஒரு தொழில் முனைவாரோ, அதாவது நாய் தீவனம் தயாரிப்பதுக்கு, பூனை தீவனம் தயாரிப்பதற்கு, இந்த மாதிரி இது நீங்கள் போகணுன்னா அதை மாதிரி திட்டங்கள், நல்ல திட்டங்கள் அந்த மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியிலேருந்து பெறலாம். அதே மாதிரி எங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து நீங்கள் எந்த விதமான நோகவ், நாலேஜ் நோகவ், என்ன மாதிரி ஆலோசனைகள் வேணுங்கிற சர்வீசஸ் நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகம் மூலம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மேலே முத்ரா கடன் திட்டம், சிசு, கிஷோர், தருண், அதை மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம முதலீடு பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இதில் போய் பார்த்து அந்த இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள், கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள், நிதி உதவி பெறுவதற்கான வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் அதன் மூலம் அந்த தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் அரசாங்கம் அமைச்சு கொடுத்துருக்குது. அது மாதிரி மாவட்ட தொழில் மையங்கள் நிறைய இருக்குது, நீட்ஸ் திட்டம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா 75 லட்சம் வரைக்கும் நிதி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிறகு நேபாடு பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி செல்லப்பிராணிகளுக்கு வளர்ப்பதற்கு, அதை வளர்ப்போருக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும் பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. இது போக வந்து ரொம்ப முக்கியமாக நான் இங்கே சொல்ல வர்றது, செல்லப்பிராணி வளர்ப்பதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க, செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, செல்லப்பிராணி வளர்ப்பதற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களை செய்வதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு நீங்கள் முன்வரணுங்கிறத கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்பவருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும். இன்றைக்கி என்னென்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்மளால் விடுபட்ட செல்லப்பிராணிகள் ரோடுகள் அலையுது, உணவு இல்லாமல் அலையுது, சுற்றி இருக்கிற மக்களை கடிக்க வருதுன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இதற்கெல்லாம் காரணம் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதில் வளர்ப்பவருக்கு இந்த ஒரு கருத்தும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வயசு 60 வயசு வரை வாழ்கிறோன்னா அதோடய வயசு வந்து 14 வயசு தான், அல்லது 12-14 வயசுக்குள்ளே அதோட காலம் முடிஞ்சிடும். ஸோ அந்த செல்லப்பிராணி கடைசி வரைக்கும் நம்மளோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு அதை வந்து கடைசி காலத்தில் தெருக்களில் விட்டுறாமல் அதை கடைசி வர நீங்கள் பராமரித்து வரணுங்கிறத நீங்கள் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் கண்டிப்பாக செல்லப்பிராணி வளர்ப்பவரிடம் தெரிவித்து அவங்களுக்கு அறிவுரை கூறி நல்ல விதமான தொழிலில் வளர்ந்து லாபம் பெற்று வர வேண்டும் என்று செல்லப்பிராணிகள், செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில்கள், அதன் மூலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட பல்கலைக்கழகத்தில் உள்ள விரிவாக்க இயக்ககத்தில் நீங்கள் அணுகி தெரிஞ்சுக்கலாம். இது போக இதர் சார்ந்த, இப்போ நான் பேசிய ஒவ்வொரு தலைப்புகளையும் சார்ந்த தலைப்புகளை விரிவாக 13 வாரம் தொடர்ச்சியாக இந்த வானொலியில் நாங்கள் வந்து இந்த செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் என்ற வரிசையில் நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து ஆல் இண்டியா ரேடியோ மூலம் இதில் சேர்ந்து செய்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது வந்து உங்களுக்காக ஒளிபரப்போம். இதை கேட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: என்ன பட்டக்கா? செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திர பாபு அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
1: கேட்டேன் முத்தழகு. நான் கூட என்னமோ ஏதோன்னு இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல கூட தொழில் வாய்ப்புகள் இம்புட்டு இருக்குன்னு இப்பதான் புரியுது.
0: ஆமாங்கா, செல்ல பிராணிகளுக்கு உணவு வழங்குறதுலேருந்து அதை பராமரிக்கிறது பாதுகாக்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையும் தொழில் வாய்ப்பாக மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது ஒரு செல்ல பிராணியோட உரிமையாளர் ஊரில் இல்லாத போது அதை பாதுகாத்து பராமரிக்கிறத கூட ஒரு தொழிலாக செய்யலாம்.
1: ஆமாம் முத்தழகு, நான் கூட கேட்டேன், எனக்கும் நல்லா புரிஞ்சுது.
0: இந்த விவரங்களை தம்பிக்கிட்ட சொல்லுங்க, நிச்சயம் தம்பியும் ஒரு தொழில் முனைவோராக வர முடியும்.
1: செல்லமா வளர்க்கிற செல்ல பிராணிகளையே செல்வத்தை கொடுக்கும் போது யாரு புள்ள வேணாம்னு சொல்லுவா?

0: செய்திகள். தட்டைப்பயிறு ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். இப்பயிர் முதன் முதலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி பின் அமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு பரவிய வெப்பமண்டல ஓராண்டு பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டைப்பயிறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சியடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது. கோ 7, வம்பன் 3, வம்பன் 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த கோ 7 ரகம். அடுத்ததாக வம்பன் 3. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல், துரு மற்றும் ஆந்த்ரக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய்துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும் அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், ட்ரிப்சின், தேனின், பைட்ரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். அசை போடும் விலங்குகளுக்கு தட்டைப்பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டைப்பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரதச்சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டைப்பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசை போடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசை போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டைப்பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டைப்பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டைப்பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டைப்பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வறட்சியை தடை செய்வதில் தட்டைப்பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தட்டைப்பயிரில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: எட்டு மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும், திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றபின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும்

0: அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05:38. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் இளையராஜா தீபன் சக்கரவர்த்தி டி கே எஸ் கலைவாணன் குரல்களில் தாய் மூகாம்பிகை திரைப்பட பாடல்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி. இரண்டாயிரத்து 2025 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ள எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, இன்று நாம் 2025 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாதமி விருதினை வென்றுள்ள எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் உரையாட உள்ளோம். 2022 வெளியான இவரது தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற ஆய்வு நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் சிறுகதை எழுத்தாளராகவும் களப்பணியாளராகவும் மாற்றுக் கல்வியாளராகவும் அறியப்படுகிறார். பூ திரைப்படத்தின் திரைக்கதையை எழுதியதற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த கதாசிரியர் விருதையும் பெற்றுள்ளார். இனி எழுத்தாளர் அவர்களுடன் உரையாடலாம். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
2: முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு, அதுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை சென்னை ஆகாஷ்வாணி சார்பில் தெரிவிச்சுக்கிறேன்.
3: நன்றி நன்றி நன்றி.
2: ஐயா, உங்களுடைய இளமை பருவம், பிறந்தது வளர்ந்தது, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: நான் பிறந்த ஊர் வந்து நாகலாபுரம். அப்பா ஊர் வந்து நன்மேனி மேட்டுப்பட்டி என்பது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஊரு. என்னுடைய இளமை காலம் முழுவதும் நான் நன்மேனி மேட்டுப்பட்டியில தான் நான் இருந்தேன். அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தான் நான் படித்தேன். கல்லூரியில வந்து கோவில்பட்டியில ஜீவியன் கல்லூரியில. என்னுடைய பால்யகாலம் அப்படின்னு சொன்னா அது முழுக்க கரிசல் காட்டு கிராமமான நன்மேனி மேட்டுப்பட்டியில தான் என்னுடைய பால்ய காலம் முழுவதுமே கழிந்தது. இப்போதும் என்னுடைய நினைவுகள்ல அந்த ஊர் தான் இருந்துகிட்டே இருக்கு. என்னுடைய கதைகளுமே அந்த ஊர்ல நிகழ்ந்த பற்றி தான் அதிகமான கதைகள் நான் எழுதியிருக்கேன். கல்லூரி படிப்புக்கு அப்புறம் நான் வந்து இந்திய ராணுவத்துக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கிருந்து திரும்பி வந்து அஞ்சல் துறையில வேலை செஞ்சேன். இதுதான் என்னுடைய இளமை காலம்.
2: அருமையா சொன்னீங்க, உங்களுடைய இளமை காலத்தை பத்தி அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு இலக்கிய ஆர்வம் எந்த வயதில் தோன்றியது, எப்படி தோன்றியது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: வீடே ஒரு இலக்கிய குடும்பமா இருந்தது. என்னுடைய அம்மாவுடைய அப்பா சொந்தமாக பாலகான சபான்னு ஒரு நாடக சபாவை மதுரையில நடத்திட்டு இருந்தாரு. அப்படியே அப்பாவும் வந்து அப்பவே எழுத ஆரம்பிச்சாரு. அவரு திராவிட இயக்கத்தால் ஏற்கப்பட்டு 50களில கட்டுரைகள் கதைகள்லாம் அந்த திராவிட இயக்க இதழ்கள்ல எழுதிட்டு இருந்தாரு. அப்பா வீட்லயும் புத்தகங்கள் இருக்கும், அம்மா வீட்லயும் புத்தகங்கள் இருக்கும். எழுத ஆரம்பிச்சது உருப்படியா சொல்றாங்க கல்லூரியில படிக்கும் போதுதான்.
2: அருமையா சொன்னீங்க, உங்களுடைய இலக்கிய ஆர்வம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் நீங்க சமூக செயல்பாடுகளையும் நிறைய ஈடுபட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: ஆமா, என்னுடைய சமூக செயல்பாட்டுக்கு உந்து சக்தியா இருந்தது என்னுடைய ராணுவ சேவை. இந்திய ராணுவத்துல போய் நான் 20 வயதுலேயே இந்திய ராணுவத்துல சேர்ந்துட்டேன். அங்க போய் எனக்கு வந்து பயிற்சி முடிச்சு எனக்கு போஸ்டிங் வந்து இந்திய சீன எல்லையில போஸ்டிங் கிடைச்சது. கல்லூரி காலத்திலேயே இலக்கியம் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சதுனால இயல்பாகவே ஒரு போர் எதிர்ப்பு மனநிலைங்கிறது எனக்கு இருந்தது. அங்க வந்து நம்ம வந்து ஏன் இங்க வந்து போருக்கான பயிற்சியில் இருக்கோம், நம்ம பயிற்சி பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம், மக்களுக்கு கொண்டாட்டணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கமா இருந்தா உண்மையிலேயே நம்ம ஊர்ல போய் மக்களோட மக்களா இருந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய பணியை தானே செய்யணும். நாம ஏன் இங்க வந்து இப்படி ராணுவத்துல எல்லையில இருந்துட்டு இருக்கோங்கிற கேள்வி எனக்கு வந்தது. கேள்வியோட நான் 4 ஆண்டுகள் ராணுவத்துல பணி செய்வேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஊருக்கு போறேன்னு எழுதி கொடுத்துட்டு ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் சமூக பணிகள்ல என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். தொழிற்சங்க பணிகள், சமூக பணிகள், அதனுடைய தொடர்ச்சியாக அறிவொளி இயக்கத்துல முழு நேரமாக போய் சேர்ந்தேன். நான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக

0: ஊழியத்துல கிராம கிராமமா போய் மக்களுக்கு எழுத்தறிவும் எண்ணறிவும் பூட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு பணியில நான் ஈடுபடுத்திக்கிட்டேன். இதுதான் துவக்கம்.
1: சொன்னீங்க, உங்களுடைய சமூக செயல்பாடுகளை பத்தி சொன்னீங்க. இப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள நூல் தமிழ் சிறுகதையின் தடங்கள், அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த பெயர் தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற அந்த ஒரு பதம் வந்து நீங்க வந்து இயல்பா தோன்றியதா இல்ல நன்கு ஆராய்ந்து வைத்ததா? ஏன் அப்படி கேக்குறேன் அப்படின்னா, கடந்து வந்த பாதைன்னு வச்சிருக்கலாம், வரலாறுன்னு வச்சிருக்கலாம், தாக்கம்னு வச்சிருக்கலாம், தடங்கள் அப்படின்ற அந்த ஒரு சொல்லை யூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணம் என்னங்கய்யா?
0: அதாவது இத வந்து நான் முதல்ல இதை எழுதும் போது தொடராக எழுதினேன். அப்ப வந்து தமிழ் சிறுகதையின் அரசியல் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தேன். அப்புறம் அது எழுதி போக போக அதுல வந்து அரசியல் மட்டும் இல்லாம அரசியல் பார்வை இல்லாம எழுதப்பட்ட எழுத்தாளர்களை பற்றியும் நான் எழுதினேன். தமிழ் சிறுகதைக்கு யாரெல்லாம் பங்களிப்பு செய்தாங்களோ அவங்க எல்லாரையும் பத்தி எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ்ல எனக்கு ஏற்பட்டது. அப்ப வந்து இது ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்டார் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல் மனத்துல வந்தது. ஃபுட் ஸ்டெப்ஸ் போகும்போது நான் வந்து தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படி புத்தகமா போடும்போது அந்த தலைப்பை வச்சேன்.
1: அருமைங்க, அருமையா சொன்னீங்க. என்ன காரண பெயர் அப்படின்ட்டு அடுத்த கேள்வி இதே வகையிலதான். பல தமிழ் சிறுகதையின் வரலாறுகளும் ஆய்வுகளும் வெளிவந்துள்ள நிலையில உங்கள் படைப்புல உங்களோட இந்த 2022 ஆண்டு வெளிவந்த இந்த தமிழ் சிறுகதையின் தரங்கள் அப்படின்ற இந்த படைப்பில் வாசகர்களுக்கு புதிதாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: அதாவது எனக்கு முன்னோடியாக இருந்த தமிழ் சிறுகதை குறித்த நூல்கள் அதையெல்லாம் படிச்சுட்டு தான் நான் வந்து இதை எழுதியிருக்கேன். அதுல சொல்லப்படாத பல விஷயங்கள் இதுல நான் சொல்லியிருக்கதான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நான் எந்த ஒரு எழுத்தாளரை பத்தி எடுத்துக்கிட்டாலும் அவர் எழுதிய அத்தனை கதைகளையும் வாசித்து அந்த கதைகளுக்குள்ள அவர் வாழ்ந்த காலத்தினுடைய பதிவு, அந்த கால சமூகத்தினுடைய கொந்தளிப்புகள் இதெல்லாம் அதுல எப்படி பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கோணம், அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அதையும் அதுல வச்சிருக்கேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஏன் வைக்கிறேன்னா, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பின்னணியில் இருந்து வந்து அது எழுத்துல எப்படி தாக்கம் செலுத்திருக்குங்கிறத பாசுகிறது அறிந்து கொள்வது உதவியா இருக்கும். அதனால அதையும் வச்சிருக்கேன். அது போக அவர் எழுதிய காலத்தில் அவருடைய சமகால அவருடைய சக பயணிகளாக இருந்த அவருடைய சமகால எழுத்தாளர்கள் அவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இதுல வச்சிருக்கேன். அந்த எழுத்தாளருடைய நேர்காணல்கள் நான் தேடி பிடிச்சி அதுல அவர் இலக்கியத்தை பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் இதுல வச்சிருக்கேன். இப்படி வந்து ஒரு முழுமையான பார்வையை ஒரு எழுத்தாளர் அவருடைய படைப்பு பற்றி முன் வச்சதுதான் இந்த புத்தகத்தினுடைய தனித்துவம்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் என் ஆய்வாளர்களும் சொல்றாங்க. இது திட்டமிட்டு தான் செஞ்சேன். இன்றைக்கு வந்து பல்கலைக்கழக ஆய்வாளர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு முழுமையான பார்வையோடு இதுவரைக்கும் ஒரு புத்தகம் இல்லை, இது ஒரு நல்ல முழுமையான பார்வையோடு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் அதுக்கு இப்ப புத்தகமான அப்புறம் கிடைச்சிருக்குறத நான் பார்த்துக்கேன்.
1: அருமைங்க, அருமைங்க. அதாவது 1970கள் வரைக்கும் உள்ள சிறுகதைகளை நீங்க இதுல ஆய்வு செஞ்சிருக்கீங்க. அந்த முதல் 50 ஆண்டுகள் நீங்க அந்த நூல் தொடக்கத்திலேயே வந்து போட்டிருக்கீங்க. இனிமே வந்து அடுத்த தொகுதி வரும், சரிங்களா?
0: ஆமா ஆமா.
1: அது மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளவு எழுத்தாளர்களை பத்தி இதுல எழுதியிருக்கீங்க. என்னுடைய மனதுக்கு நெருக்கமான எழுத்தாளர் அப்படின்ற வகையில ஜி நாகராஜன் அவர்களுடைய எழுத்துக்களை பத்தியும் அதுல எழுதியிருக்கீங்க. அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க.
0: ஜி நாகராஜனை பத்தி சுந்தர ராமசாமி அவர்கள் சொன்ன ஒரு வரி தான் ரொம்ப பொருத்தமான வரி. எல்லோரும் வாழ்க்கையை வீட்டின் முன்வாசல் வழியாக பார்த்து கொண்டிருந்த போது ஜி நாகராஜன் வாழ்க்கையை பின்வாசல் வழியாக புலக்கடை வழியாக பார்த்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் உண்மை. நாம வந்து பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாகராஜன் அதுக்குள்ளேயே போய் நின்று நமக்கு அங்கிருந்தே கதை சொல்கிறார். புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தால் வெறுக்கப்படுகின்ற பாலியல் தொழிலாளிகளுடைய பெண்களுடைய மன உலகத்துக்குள்ள அவர் பயணம் செய்திருக்காரு அவருடைய கதைகள்ல. இது தமிழ்ல முன்மாதிரி இல்லாத ஒரு புதிய பாதை, அதை ஜி நாகராஜன் தான் துவக்கி வைத்தாரு. நிறைய பேர் பின்தொடரல, அதனால அது வந்து தனித்துவமான ஒரு வெளிச்சத்தோடு அந்த கதைகள் இருக்கு அப்படிங்கிறதுதான் ஜி நாகராஜனை பத்தி நான் சொல்ல இருக்கிறது.
1: நிச்சயமாங்க, அவருடைய படைப்புகள் வந்து பிடுகையில வந்து கொஞ்சம் அளவில் சிறியதாகவும் வந்து இருந்தாலும் நிறைய எழுதின எழுத்தாளர் இல்ல அவரு. ஆனாலும் அவர் பல உலகியல் உண்மைகளை சொல்லியிருக்காரு. அது மாதிரி பல பொன்மொழிகளையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இனி வரைக்கும் எழுத்தாளர்கள் நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு உதாரணமா இருக்கு.
0: மனிதன் மகத்தான தள்ளிப்பயர்ந்து சொன்னது ரொம்ப பாப்புலர்.
1: ஆமா, அது ஒரு நகைமுறன் மாதிரி ஒரு வார்த்தையை அழகா யூஸ் பண்ணிருக்காரு. மகத்தான பக்கத்துல சல்லி பயல் வச்சிருக்காரு. உன்னதமாவும் இருக்கிறான், அற்பமாகவும் இருக்கிறான் அப்படின்றத ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அது ஒரு அருமையான ஒரு இது.
0: அவருடைய வாழ்க்கையே அவர் தன்னைத்தானே அழித்துக் கொண்டுதான் எழுதினாரு.
1: நீங்க தொடங்கும் போதே வந்து இவரது வாழ்க்கை வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் அப்படின்ட்டுதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்பவே வந்து

0: எழுத்தை வாழ்க்கையாக கொள்ள விரும்பும் எழுத்தாளர்களுக்கு உங்களுடைய அறிவுரை அல்லது ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னா என்னவா இருக்கும்?
1: அதாவது எழுத்து வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்காது. நம்ம தமிழ் சூழல்ல அது யாராவது ஒரு சிலருக்குதான் வாக்கியம். எழுத்தை மட்டுமே வைத்து தன்னுடைய வாழ்வாதாரம் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்க முடியும். ஜெயகாந்தனுக்கு அமைஞ்சது, இஸ்ராமகிருஷ்ணனுக்கு அமைஞ்சது, அப்படி எல்லா எழுத்தாளர்களுக்கும் அமைகிறது இல்ல. பல பேர் அந்த மாதிரி வாழ நினைச்சிட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையே இழந்து கடைசியில தங்களுடைய உணவுக்கே வழி இல்லாம பரிதாபமாக இறந்து போன எழுத்தாளர்கள் பல பேர் இப்ப வரைக்கும் இருக்காங்க.
0: உலக அளவுல 1 மில்லியன் காப்பி வித்த எழுத்தாளர், டைம்ஸ் பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்லாம் வந்து நம்ம வந்து டேக் போட்டு நம்ம போடுவாங்க புத்தகத்துல. ஆனா தமிழ் சூழல்ல பாத்தீங்கன்னா 1000 பிரதிகள் வித்தாலே பெரிய எழுத்தாளர் அப்படின்ற ஒரு அவல சூழ்நிலை தான் இங்க நிலவுது.
1: புத்தகம் வாங்கும் பழக்கம் வந்து நம்ம தமிழ் சமூகத்துல பெருசா வளரல. அத ஒரு உற்பத்தி பண்ட மாதிரி அந்த அதுக்கான விளம்பரங்கள் பெரியார்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அது விற்கும்ங்கிற நிலைமை இருக்கு. எழுத்தினுடைய தரத்தை வைத்து அது தன்னுடைய சொந்த பழத்துல 1000 பிரதிகள் விற்கக்கூடிய நிலைமை இல்ல. அது காரணம் வந்து வாசிப்பு பண்பாடுங்கிறது தமிழகத்துல வளரவே இல்லை. நிறைய புத்தகங்கள் நிக்குது, இப்ப வந்து புத்தக கண்காட்சிகள்லாம் வந்துருச்சு, கிடைக்காதுங்கிற பிரச்சனை இல்ல. எல்லா மாவட்டங்கள்லயும் புத்தக கண்காட்சி நடக்கு, எங்க போனாலும் எந்த புத்தகத்தையும் வாங்கிடலாங்கிற இருக்கு. ஆனாலும் ஒரு வாசிப்பு பண்பாடாக அது மலராம அது அப்படியே குறுங்கி போயிருக்கு. ஒரு 1000 பேருக்குள்ளதான் தீமித்தான வாசகர்கள் இருக்காங்க. எண்ணிக்கையில கடந்த 50 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு. அதனாலதான் எழுத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து விடலாம்னு பேசி யாரும் நம்பிடுறாங்க. எழுத்துக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கலாம், ஆனால் நமக்கு நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குடும்பத்துக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டே இதையும் செய்யணும்ங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன்.
0: நிச்சயமாங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷர்ட் 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயங்காத மக்கள் உங்களுடைய புத்தகம், அது இந்த புத்தகத்தையே என் கையில இருக்கிறது, முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள்ன்றது புத்தகம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டது. இதுல பக்கத்துக்கு 1 ரூபாய் என்ற அளவுலதான் நீங்க வந்து இதை வந்து பிரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா 895 பக்கம் இருக்கு, இதோட விலையும் 895 அப்படின்றது வச்சிருக்கீங்க. இதை வாங்குறது கூட யோசிக்கிறதுக்கான ஒரு சூழல்லதான் வந்து மக்கள் இருக்கிறாங்கன்றப்ப கொஞ்சம் வந்து மனது வருத்தமாக தான் இருக்கிறது.
1: ஆமா, இப்ப விருது கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தேடல் வந்து வந்திருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம்னா இது ஒரு மக்கள் பதிப்பாக ஒரு 300 ரூபாய்க்கு போய் போட்டிருக்கோம்.
0: அருமை அருமைங்க.
1: ஆமா, 2000 பிரதிக்கு மேல இது போயிச்சு.
0: இதோட அடுத்த பகுதிக்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். சிற்றிதழ்கள் வெளியாகி நம்மை அடைந்து கொண்டிருந்தது சிறுகதைகள்லாம். நீங்க மணிக்கொடி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு எழுத்து பாரம்பரியத்துல அப்படியே வந்தீங்கன்னா இப்போ ஒரு காலச்சோடு வரைக்கும் சிற்றிதழ்கள்ல வந்து சிறுகதைகள்லாம் வந்து வெளியாகும், அதை பார்த்து மக்கள் வந்து பயனடைவாங்க. அதுக்கப்புறம் ஜனரஞ்சக இதழ்களும் உண்டு, சுஜாதா போன்றவர்கள்லாம் வந்து எழுதுனது. ஆனா இன்று இந்த காலகட்டத்துல இணைய வெளியில நிறைய கதைகள் வெளியாகி கொண்டிருக்குது. இந்த இணைய வெளி காலத்துல இலக்கியம் பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க?
1: அது நமக்கு கூடுதலான ஒரு சன்னல் திறந்திருக்குன்னு நான் பாக்குறேன். ஏற்கனவே வந்து இவங்கதான் சிறுதலைக்கு பங்களிச்சாங்க, அவங்க பங்களிக்கலாம் யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா மணிக்கொடி இதழ்ல ஆசிரியராக இருந்தவர் பி.எஸ். ராமையா. மணிக்கொடி இதழ் நின்ற பிறகு அவர் ஆனந்த விகடன்ல வாரம் ஒரு கதை எழுதினார். அது ரெண்டுக்கு நடுவுல ஒரு பெரிய சீன சுவரெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுலயும் சிறுகதை வந்திருக்கு, அதுலயும் சிறுகதை வந்திருக்கு. ஏகாந்தனுடைய சிறுகதைகள் பெரும்பாலும் விகடன்லதான் வந்துச்சு, வெகுஜன இதழ்லாம் வந்துச்சு. நிறைய பேரு வெகுஜன இதழ்கள்ல நல்ல கதைகள் எழுதிருக்காங்க. இஸ்ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு, காமத்துறை எழுதிட்டு இருக்காரு, பிரபஞ்சன் பூதத்துல ஆசிரியர் குழுவிலேயே போய் வேலை பார்த்தாரு, அவரும் அந்த கதைகளை எழுதினாரு. கே ராஜநாராயணன் ஜூனியர் விகடன்ல வந்து கருக்கல் காட்டு கருத்தாட்சிங்கிற அற்புதமான தொடரை எழுதினாரு. எல்லாருமே சிறுகதை இலக்கியத்துக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, எல்லா இதழ்களுமே பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இப்ப கூடுதலாக இணைய இதழ்ங்கிறது நமக்கு இன்னொரு வாசல் திறந்திருக்குதான் நான் பாக்குறேன். அதை நான் ரொம்ப பாசிட்டிவா தான் பாக்குறேன்.
0: அருமையா அருமையான கருத்து சொல்லிருக்கீங்க ஐயா. உங்களுடைய யாராவது படைப்பு உலகத்துல இருந்து உங்களுடைய பணிகள்ல இருந்து சிறிய நேரம் ஒதுக்கி சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் சந்தோஷங்களும் உண்டு.
1: மகிழ்ச்சி. அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
2: ஐந்தாம் ஆண்டின் தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ள எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேரம் 8:44, 17:00. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திற்காக.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். டிஜிட்டல் புரட்சி வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி இருக்கு, இன்னும் கேட்டால் நம்மளுடைய சிரமங்களை குறைச்சிருக்கு சார்?
3: சிரமங்கள் இன்றைக்கு இல்லவே இல்லை. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, டிஜிட்டல் கட்டமைப்புகளை வந்து மத்திய அரசாங்கம் பெரிய அளவில் நீங்கள் வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த 12 ஆண்டுகளில் தான் குறிப்பிடத்தக்க இடர்களையும் வந்து இந்த அரசாங்கம் சந்தித்தது. அதில் சந்தித்த மிகப்பெரிய இடர் வந்து கோவிட். இந்த கோவிட் வந்து ஒரு டிஃபைனிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு நம்முடைய ஒரு வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்ட முக்கியமான ஒரு காலகட்டம்.
2: ஆனால் புரட்டி போட்டாலும் கூட அதிலிருந்து எப்படி மீண்டு வரணுன்ற ஒரு சக்தியை நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாமா சார்?
3: அந்த இடத்துல தான் டிஜிட்டல் கட்டமைப்பு நம்மை காப்பாற்றியது, நம்மை வந்து கோவிட் விரைவுபடுத்தியது. ஒரு வகையில் அது நமக்கு நோய், நம்ம அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் தாக்கியது, பயமுறுத்தியது. அத்தனை பேருமே எப்படி இருக்க போகிறோமோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, நாம் வந்து மீண்டும் எப்படி வந்து வளரப்போகிறோமோ, அல்லது இத்தனை ஆண்டுகளாக நாம் அடைந்து வந்த வளர்ச்சி என்பது இப்போது முற்றிலுமாக துடை தெரியப்பட்டு விட்டது, இந்த நோய் நம்மை வந்து கொள்ளை கொண்டு விட்டது, எப்படி நாம் மீளப்போகிறோம் என்று பயந்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு தான். இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு மொமெண்ட்னு நம்ம சொல்லணும்னா, வரலாற்றை சொல்கிற மாதிரி கோவிடை நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்னா, கல்வியில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி, புத்தகத்தை மட்டுமே படித்து கொண்டிருந்தவர்கள் யாரும் வந்து மொபைலில் படிக்கிறதோ லேப்டாப்பில் படிக்கிறதோ நினச்சி பார்க்கல. ஆனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ், இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த 5 ஆண்டு முடிஞ்சது, இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எல்லாருக்கும் இன்னொரு வழிமுறை கிடைத்து விட்டது. இனி மேற்கொண்டு இப்போ படிப்பை எப்படி ஆகிப்போச்சுன்னா, இப்போ தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களாகட்டும் பல கோர்சஸ் ஆகட்டும் எல்லாமே நாங்கள் இதை பிசிக்கலாகவும் இந்த கோர்ஸை தருவோம், நம்ம டிஜிட்டலாகவும் தருவோம், நீங்கள் ஆன்லைன்லேயும் இதை படிச்சிக்கலாம்,
2: ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு வச்சுட்டு
3: ரெண்டுமே கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு புதிய பாதையை திறந்து விட்டது. அப்போது நீங்கள் உங்களால் நேரடியாக வகுப்புக்கு வர முடியலையா, உங்களால் மேற்படிப்பு படிப்பதற்கு நீங்கள் வகுப்புக்கு வர முடியல, இல்லை வீக்கெண்டு கூட வர முடியல, கவலைப்படாதீங்க, உங்களுக்கான சௌரியமான நேரத்தில் நாங்கள் இந்த என்டையர் கோர்ஸை வந்து ஃபுல்லாக லெக்சர்ஸை ரெடி பண்ணி நாங்கள் ஆன்லைனில் போட்டு வச்சுருக்கோம், உங்களுக்கான சௌரியமான நேரத்தில் நீங்கள் அந்த பாடங்களை படித்து விட்டு நீங்கள் தேர்வு எழுதினால் போதும், அல்லது ஆன்லைன் வகுப்புகளில் நீங்கள் பங்கு பிடித்தால் போகிறோம், நீங்கள் வந்து அதே அளவுக்கு ஈக்குவலாக அதே ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய எக்ஸாமை தான் எழுத போகிறீங்க, அந்த சர்டிஃபிகேஷன் தான் வாங்க போகிறீங்க. கல்வியில் இந்த டிஜிட்டல் புரட்சி, குறிப்பாக கொரோனா காலத்தினால் ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய மாற்றம்.
2: பொருட்களை வாங்குறதுலேயும் இல்லையா,
3: ஒவ்வொரு தளம் கல்வி பொருளாதாரம், குறிப்பாக நீங்கள் வணிகம் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் வந்து கடையில் போய் தான் வாங்கியிருக்கணும். நம்ம வந்து என்ன அந்த சமயத்தில் பேசியிருக்கோம்னா, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கடைக்கு போகணும், கடையில் போய் பார்க்கணும், பார்த்தா தான் அந்த பொருளை தொட்டு பார்த்து வாங்கி நம்ம வந்து அதனுடைய ஒரு தன்மையை புரிந்து கொண்டு தான் நாம் வாங்குவோம், அப்படி என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கொரோனா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரபலமான ஸ்டோர்ஸாக மாறியது. பல நிறுவனங்கள், அதாவது கடையே போடாமல் அவர்களுக்கு வந்து சொந்தமாக நிறுவனம் இருந்தால் போகும், ஆனால் அவருடைய கடை என்பது ஆன்லைனில் தான் கடையாக இருக்கும். அந்த ஆன்லைன்லேயே அவர்கள் துணிமணியிலேருந்து வாசனை திரவியங்கள்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பொருட்களையும் இன்றைக்கி எல்லாருமே நம்ம மொபைலில் தான் வாங்குகிறோம், மொபைல் வழியாக தான் பார்க்குறோம். இப்போ இன்னொரு இதனுடைய இன்னொரு டிஃபைனிங் அம்சத்தையும் நம்ம சொல்லணும். இது வந்து மொல்ல மொல்லமாக நம்முடைய வாழ்க்கை என்பது மடிக்கணினிலேருந்தும் டெஸ்க்டாப்லேருந்து மூவ் ஆகி நம்முடைய மொபைலுக்கு லைஃப் வந்துருச்சு. லைஃப்பில் மொபைலில் தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பண்ணுறோம், வாசிக்கிறோம், நம்முடைய ஒரு பரிவர்த்தனைகள் பண்ணுறோம், வாங்குகிறோம், விற்கிறோம், எல்லாவற்றையுமே இன்றைக்கி மொபைல்லேருந்து தான்
2: கையடக்கத்தில் கொண்டு வந்துருச்சு.
3: கையடத்தில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு காரணம் டிஜிட்டல் கட்டமைப்பு. இன்டர்நெட்டோட 5G ஸ்பீடு வந்து இன்றைக்கி இந்தியாவில் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக விரைவில் நம்ம வந்து அடுத்த 6G கூட போகிறோம். அப்போது 5G ஸ்பீட் வந்த பிற்பாடு நாம் விரைவாக எல்லா வகையிலையும் நாம் வந்து அதை பயன்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டோம். அதனுடைய ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்னென்னா, பொருளாதார முன்னேற்றம். இன்னொரு மாற்றம் என்னென்னா, அதனால் வரை பெரிய பணக்காரர்கள் மட்டுமே ஒரு தொழிலை நடத்த முடியும் என்றிருந்த இடத்தில் பல ஸ்டார்ட் அப்ஸ் தங்களுடைய தொழில்களை, திட்டங்களை ஆன்லைனில் செஞ்சாவே போதும். நாம் வந்து அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் இன்னும் அவசியம் கிடையாது, நாம் ஆன்லைனில் கடை போட்டுக்கலாம், ஆன்லைனில் பொருட்களை கொண்டு போய் சேர்த்துற முடியும். இன்னும் படிப்படியாக இன்றைக்கி போச்சுன்னா, எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறி இன்ஸ்டாகிராமில் அவங்க பொருட்களை வியாபாரம் செய்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் தான் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ எல்லா

0: எல்லா வகையிலும் பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவலான ஸ்டோர்ஸ்னு பேர். இந்த வர்ச்சுவலான ஸ்டோர்ஸ் வந்து அவ்வளோ வலிமை பெறக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் திருப்பியும் கொரோனா. அதற்கு அந்த இடத்துல உதவியது நம்முடைய டிஜிட்டல் கட்டமைப்பு. அப்போது இந்த டிஜிட்டல் கட்டமைப்புங்கிறது ஒரு பல அம்சங்களை உள்ளடக்கியது.
1: சுகாதாரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய டேட்டாவை மொத்தமாக சேமித்து வைக்கிறதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு உதவிகரமாக இருக்குது. அதை கூட சொல்லலாம் இல்லையா?
0: நிச்சயமாக. அந்த சுகாதாரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, தேசிய அளவில் நம்முடைய மருத்துவ ஆவணங்களை நம்ம வந்து பத்திரப்படுத்தி ஒரே இடத்தில் வைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய ஒரே ஒரு எண் இருந்தால் போகிறோம். அந்த எண்ணை வந்து நீங்கள் முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையில் போய் கொடுத்தாலும் உங்களுடைய ஒரு 15 ஆண்டு கால 20 ஆண்டு கால மருத்துவ வரலாறு அதில் தெரிந்துவிடும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கான ரெக்கார்ட்ஸை கையில் வச்சு கொண்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் தேடினு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு மருத்துவர்கள் என்ன மருந்துகளை பரிந்துரை செய்தார்கள் அல்லது வந்து என்ன டயக்னைஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து ஆன்லைனில் கிடைக்க போகுது. அப்போ என்னாச்சு, உங்களுக்கு வந்து அந்த ஒரு மருத்துவ ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டது. நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை வந்து மிக முக்கியமான ஒரு துறை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இலக்கியம் சார்ந்திருக்கேன். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான புத்தகங்கள் வந்து இன்னைக்கு டிஜிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. பல நூலகங்களுடைய புத்தகங்களை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய புத்தகங்களை இன்னைக்கு சுலபமாக நேரடியாக ஆன்லைன்லேயே நீங்கள் அணுக முடியும். அதை வந்து நீங்கள் அவங்ககிட்டேருந்தே நீங்கள் ஆன்லைன்லேருந்து தரவிறக்கம் செய்து கொண்டு படிக்க முடியும். அதற்கான ஒரு சேவையை வந்து உருவாக்கி தரும். அப்போது நூல்களை வாசிப்பது, பத்திரிகைகளை வாசிப்பது அல்லது வந்து தகவல்களை திரட்டுவது என்பது அத்தனையுமே இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உருவாகிவிட்டது. அதற்காக என்ன நடந்திருக்கு, பல பல்கலைக்கழகங்கள் அருங்காட்சியகங்கள் இருக்கக்கூடிய பல தகவல்கள் அத்தனையுமே டிஜிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் எப்படி நினைக்குதுன்னா, ஒவ்வொரு லைப்ரரியும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஆவணங்களையும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணணும். அது பழைய ஆவணமாக இருந்தாலும் சரி, கல்வெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணி வச்சு ஆன்லைனில் வச்சுட்டோம்னா போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பயனர்கள் யார் வேணால் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் வந்து இந்த ஆவணங்களுக்காக நூலகங்களுக்கும் ஆய்வகங்களுக்கும் போய் அலைந்திருந்த சூழ்நிலை இன்றைக்கு முற்றிலும் மாறிவிட்டது. இன்றைக்கு இருந்த இடத்திலிருந்து நாம் தேடிக்கொண்டே போனோம்னா என்றால் நம்மால் இந்த தரவுகளை பெற முடியும். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது கொண்டு வந்திருக்கிறது.
1: நிச்சயமா சார், நீங்க இலக்கியம் பத்தி குறிப்பிடும் போது அண்மையில நடந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பிரதமர் அவர்கள் வந்து நெதர்லாந்து பயணத்தின் போது ஆணைமங்கலம் செப்பேடுகளை வந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டாங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து அவர் பேசும் போதுமே மரபு கால செல்வங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய முயற்சியில தன்னுடைய அரசு ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கூட அரசின் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்?
0: கலை கலாச்சாரம் இந்த துறையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் 12 ஆண்டுகளில் செய்திருக்கூடிய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு. ஆனைமங்கலம் செப்பேடு மிகப்பெரிய சாதனை. கண்டிப்பாக அதை நாம் வந்து போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை நாம் எடுத்து திருப்பியும் பத்திரப்படுத்த வேண்டும். அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான செய்திகள், இது மாதிரி வெளிநாடுகளில் போய் இருக்கக்கூடிய பல்வேறு கலை பொக்கிஷங்களை அரசாங்கம் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறது. அப்போது தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளோடு இவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலாச்சார ரீதியாக என்னென்னலாம் நம்முடைய ஆர்டிஃபேக்ட்ஸ் அங்கே போய் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு வழிமுறை என்னன்னு தேடுறாங்க. அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த நாடுகளோடு நல்ல விதமான உறவுகளை பேணி அதே விதமான அந்த பொருட்களை மீண்டும் கொண்டு வந்து கொண்டே இருக்காங்க. தமிழகத்தினுடைய பல கோவில் சிற்பங்கள் மீண்டும் வந்திருக்கின்றன, பல இந்த மாதிரி செப்பேடுகள் திரும்பி வந்திருக்கின்றன, நம்முடைய பல ஆவணங்கள் திரும்பி வந்திருக்கின்றன. இது நம்முடைய ஒரு
1: வெளியுறவு கொள்கைக்கு ஒரு சிறந்த
0: எடுத்துக்காட்டு. என்னன்னா, இதெல்லாம் எங்க ஊர் சொத்துங்க, இந்த சொத்தை நீங்க எப்படி போய் நீங்க வச்சிருக்க முடியும், நீங்க வச்சிருக்க முடியாது. இதுதான் நம்முடைய டிப்ளமசிங்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப இதெல்லாம் எங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராரோ எடுத்துன்னு போய் உங்க ஊர்ல எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒன்னும் அது நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எல்லாம் எடுத்து போயிருக்கலாம், அல்லது இந்த ஏதோ ஒரு முறையற்ற வழிமுறையில் அதெல்லாம் வெளிநாடு வந்திருக்கலாம். ஆனாலும் அவையெல்லாம் எங்கள் ஊர் சொத்து, உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இதை அந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. அதுதான் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய உரையாடல் இருக்கிறது. பிரதமருடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான வெளிநாட்டுக்கிட்டே போன நம்முடைய பொக்கிஷங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான உரையாடல் நடைபெறுகிறது, அதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அந்த முயற்சி வந்து பல சமயங்களில் அவருடைய கையாலேயே திரும்பி வரக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நடந்து கொண்டிருக்கேன். இது வந்து வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, பல்வேறு மாணவர்கள் பல்வேறு நாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான்லையும் உக்ரைனில் இந்த போர்லாம் நடந்த போதெல்லாம் நம்முடைய சொந்த பிளேனை வைத்துக்கொண்டு நாம் அந்த மாணவர்களையும் அந்த இருக்கக்கூடிய மாட்டிக்கொண்டவர்களையும் நாம் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த இடங்களில் எப்பேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அந்த அரசாங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சேஃப் பேசேஜை உருவாக்கி கொடுத்து இவர்களை வந்து நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்துடும். இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நாம் சொல்ல வேணும். அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் இன்னும் மோசமாகத்தான் இருக்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கிறோம், 10 ஆண்டுகளில் பார்க்கிறோம், பல்வேறு இடங்களில் இருந்த மீட்பு முயற்சிகளில்

0: நம்ம மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்து கொண்டிருக்கோம். இதே மாதிரி நாம் பல நாடுகளோடு சேர்ந்து தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை நாம் வந்து இன்றைக்கி 13 நாடுகளோடு கொண்டு வந்து எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். மிக முக்கியமான முன்னேற்றம், அதாவது தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கிறதுனா என்னென்னா, நாம் வந்து அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பல பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிப்பு கிடையாது. நாம் அதுக்கு இணையாக இங்கே அவர்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்யும்போது நம்மகிட்ட அதுக்கான வரி விதிப்பு குறைவாக இருக்கும். அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பரஸ்பர வரி விதிப்பில் எஃப்டிஏவை உருவாக்குவது என்பது ஒரு நீண்ட ப்ராசஸ் ஆகலாம். அதில் வந்து நீங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை, அவர்களுடைய நலன்களையும் பேண வேண்டும், நம்முடைய நலன்களை பேண வேண்டும். குறிப்பாக இப்போ நீங்கள் இதில் வந்து இன்னும் நம்முடைய கையெழுத்தாகாமல் இருக்கக்கூடியது, விரைவில் கையெழுத்தாகும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய இருதரப்பு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம். இது எல்லாமே என்ன நடந்து கொண்டிருக்கின்றன்னா, நாம் நம்முடைய சந்தையை திறந்து விடுகிறோம், ஆனால் நம்முடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரையும் பாதுகாக்கிறோம். அதே சமயத்தில் நாம் வெளிநாட்டுக்கு நம்முடைய சந்தையை கொடுப்பது போலவே அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் நாம் இங்கே கொண்டு வருகிறோம். ஜுவல்லரி அல்லது வந்து ஆயத்த ஆடைகள், இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை தேவையாக இருக்கிறது. அந்த சந்தையை நாம் வந்து உருவாக்குவதற்கான எல்லா முயற்சியுமே நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய பொருளாதார வீச்சு என்பது எல்லா நாட்டோடும் கைகோர்த்து, எல்லா நாட்டினுடையும் ஒரு இணக்கமான வர்த்தக உறவை பேணி, அதன் வாயிலாக இங்கே இருக்க உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி தர வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இந்திய அரசாங்கத்துக்கு இருந்தது. தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளாக நிறைய இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சியை தான் இப்ப நாம பார்த்துக் கொண்டிருக்கோம்.
1: தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் எப்படி இருக்கு சார், அதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா ஆகட்டும், மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 12 ஆண்டுகள்ல இந்த விஷயத்த ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்ற காலகட்டத்திலிருந்து நாம் சந்தித்து வரக்கூடிய ஒரு நிச்சயமற்ற நிலை என்பது மிக கடுமையாக இருக்கிறது. அப்போ நீங்க உலக நாடுகள் அத்தனை மேலும் அவர்கள் வந்து இறக்குமதி விதித்து கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிய காலகட்டத்தில், குறிப்பாக நாம் வந்து ரஷ்யாவிடம் இருந்தெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்றெல்லாம் நம் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்த போதும் கூட நம்முடைய அரசாங்கம் அதை மிக சாமர்த்தியமாக கையாண்டது. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயின் அளவு குறைந்திருக்கிறதை தவிர வாங்காமல் இருக்கவில்லை. அதே சமயத்தில் பல நாடுகளிலிருந்து நாம் வந்து அதை எல்லாம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்ன நாம் செய்கிறோம் என்று பார்த்தால், உள்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை நாம் எவ்வளவு தூரம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். சமீபத்தில் பிரதமர் அவர்கள் பேசும்போது, நம்ம தங்கத்தை வாங்குறதை குறைச்சிக்கோங்க, அதே மாதிரி எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்க, இதெல்லாம் சொல்லும்போது அதே சமயத்தில் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்முடைய எத்தனால் கலப்பினுடைய விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று, 100% எத்தனால் பயன்படுத்தக்கூடிய கார்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நம்ம வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து எப்படி தயார் பண்ணுறோம்னா, ஒன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தடுப்பதற்கான வழிமுறைகள் ஒரு பக்கம், அதே சமயத்தில் உள்நாட்டில் நம்முடைய ஒரு நிலைமைகளை சீரமைத்து கொண்டு மாற்றி அமைத்து கொண்டு நாம் அதை வந்து எப்படி கையாள்வது என்பதற்கான ஒரு உள்நாட்டு தயாரிப்பையும் பயிற்சியும் நாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம். 12 ஆண்டுகளில் நடந்த மிக முக்கியமான வளர்ச்சி என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்பிஐ வந்து அதனுடைய வட்டி விகிதங்களை குறைத்து, முன்னாடி வந்து 6.5% வரைக்கும் இருந்த ஒரு ரெப்போ ரேட்டுங்கிறது இன்னைக்கு 5.25% இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 1.75% வந்து குறைச்சி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடன் வாங்குவதற்கு பெரிய சுமையை ஏற்படுத்தாமல், ஏனென்றால் அவர்களும் கடன் வாங்கித்தான் பல தொழில்கள் நடைபெறுகின்றன, முதலீடுகள் கிடைக்கின்றன. அப்போ அவர்களுக்கு தேவையான முதலீடை கிடைப்பதற்கான ஒரு வசதியை பண்ணி கொடுக்கிறார்கள். வீட்டு லோன் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து நுகர்வோர் கடன்களுக்கான வழியை பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை நாமளே காத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, இங்கேயே கன்சம்ஷன் அதிகப்படுத்துவது, இங்கேயே உற்பத்தி அதிகப்படுத்துவது, இங்கேயே அதுக்கான வணிகத்தை அதிகப்படுத்துவது, வெளிநாட்டை மட்டுமே சார்ந்திராமல், அப்போ அந்த மாதிரியான உள்நாட்டுக்கான ஒரு தன்னிறைவு தன்மையையும் கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுக முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பக்கம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கோம். நம்ம பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இந்திய அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கு. அதுதான் பொருளாதார ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச பாதிப்புகள் நம்மை வந்து அண்டிவிடாமலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம்.
1: நிச்சயமா சார், பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் எப்படி இருக்கு, அதற்கான முயற்சிகள், அதனுடைய அந்த தாக்கம் எல்லாத்தையுமே நீங்க வந்து விரிவா சொன்னீங்க. நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 3 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அறிவியல் நேரம்.
1: பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நீர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், டென்டிஸ்ட்ரி அதாவது பல் மருத்துவம் அப்படின்னா என்ன?
3: பல் மருத்துவம் என்பது பற்கள் மட்டும் பார்க்கும் மருத்துவம் கிடையாது. ஸோ இதில் முழு வாய் நலத்தையும் பாதுகாப்பையும் நம்ம மருத்துவத்துறை வந்து கவனிக்கிறது. ஸோ இதில் வந்து பற்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஈறுகள், நாக்கு, தாடை மற்றும் வாயில உள்ளமைப்பு எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த பல் மருத்துவம் வந்து பார்த்துட்ருக்கு. பொதுவாக நம்ம வந்து பற்கள் வந்து சாப்பிட்றதுக்காக, பேசுகிறதுக்காக மற்றும் சிரிக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அதை பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால் வந்து மனித வாழ்க்கையில் வந்து அடிப்படையான ஒரு துறையாக இதை வந்து கருதிக்கணும்.
2: டாக்டர், நம்ம பல் மருத்துவம்னு சொன்னாவே பல்லை பற்றி மட்டும் தான் யோசிப்போமே, இப்போ இதில் பல்ல தாண்டி என்ன இருக்குது?
3: கண்டிப்பாக இருக்குது. ஸோ பலர் வந்து பல் மருத்துவம் அப்படின்னாலே வந்து பல்லை வந்து சுத்தம் பண்ணுறது இல்லை பல்லை வந்து எடுக்கிறது மட்டும்தான் வந்து நினைப்பாங்க. ஸோ ஆனால் உண்மையாலுமே வந்து இது ஒரு முழு உடல் நலத்துக்கு வந்து தொடர்பு உள்ள ஒரு பகுதி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈறு நோய் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோயோட ஒப்பிடலாம். ஸோ நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈறு நோய் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வந்து இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றும் வந்து இப்போது பிரசவம் போது உங்களுக்கு வந்து ஒரு வாய் நலம் சரியாக இல்லை அப்படின்னா குழந்தை வந்து அண்டர் வெயிட்டில் பிறக்கிறதுக்காகவோ இல்லை வந்து சீக்கிரமாக பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பல்லை வந்து வாயை மட்டும் பார்க்காம மொத்த உடல் நலத்தோட ஒரு பகுதியாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
2: டாக்டர், ஒரு பல்லுக்குள்ளே என்ன இருக்குது?
3: ஒரு பல்லு வந்து வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவி மாதிரி இருக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு ரொம்ப உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும் போது ஒரு பல்லு வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேலே நம்ம பார்க்கக்கூடிய க்ரௌன் போர்ஷனுங்கிறது, இன்னொன்று வந்து ரூட் இல்லை வேர் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற போர்ஷன், அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த பல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த ஒரு கவரிங் லேயர் பேர் வந்து எனாமல்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எலும்பு மாதிரி வந்து உள்ள ஒரு திடமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் part of the body. So, அதுக்குள்ள நீங்க பாக்குறது வந்து டென்டன். இந்த டென்டன் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும். இதில் இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அந்த உயிரோட்டம் அந்த பல்லில் வந்து தொடங்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ், அதான் பல்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பல்ப்பில் தான் உங்களுக்கு வந்து நரம்பு, அப்புறம் வந்து இரத்த நாளங்கள் இதெல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பல் சொத்தை இருந்து ரொம்ப ஆழமாக போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த வலியோ இல்லை வீக்கமோ இல்லை வந்து அந்த சென்சிட்டிவிட்டியோ ஏதோ ஒன்று வரத்துக்கான காரணமே வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த பல் போர்ஷனில் இருக்கிற நரம்பு இதனால தான். அதுக்கு கீழே இருக்கிற அந்த வேர் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எலும்பில் வந்து பல்லை பிடிமானமாக பிடிச்சிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது.
2: டாக்டர், மனிதனோட வாய்க்குள்ள எத்தனை வகையான பற்கள் இருக்கு?
3: பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து யூசேஜ் பயன்பாட்டுக்கு பொறுத்த மாதிரி 4 வகையான பற்கள் இருக்கு. ஸோ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பல்லு வந்து இன்சைஸார் சொல்லுவாங்க. ஸோ இன்சைஸ் அப்படின்னா வெட்டுறதுக்காக அப்படின்னு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற பொருளை வந்து கடிச்சு வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்சைசர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் கார்னரில் இருக்கிற பல்லு பேர் வந்து கெனைன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக இருக்கும்னா கோரை பற்கள்னு சொல்லுவாங்க, கிழிக்கிறதுக்காக இருக்கிற பற்கள். ஸோ இதை தாண்டி இருக்கிறது எல்லாமே கடவாப்பல். ஸோ முன்னாடி கடவாப்பல் இருக்கும், பின்னாடி கடவாப்பல் இருக்கும். முன்னாடி இருக்க கடவாப்பல்லுக்கு பேர் வந்து ப்ரீ மோலார்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கடவாப்பல்லுக்கு முன்னே இருக்கிற பல். ஸோ பின்னாடி இருக்கிறது கடவாப்பல். ஸோ இந்த 4 ப்ரீ மோலார்ஸும் மோலார்ஸுமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சவிச்சு சாப்பிட்றதுக்காக, ஒழுங்காக ஃபுட்டை வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 4 வகையான பற்களுமே வந்து டிஃப்ரெண்ட் யூசேஜுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா 32 பற்கள் இது எல்லாமே சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
2: டாக்டர், பற்களோட ஆரோக்கியத்துக்கும் உடலோட ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்?
3: வாய் நலம், உடல் நலம் ரெண்டுமே வந்து வேற வேற கிடையாது. வாய் நலம் வந்து உடல் நலத்தோட ஒரு பகுதியாக நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈறு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீரிழிவு நோய் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சுக்கலாம். இருதய நோய் இருந்துச்சுன்னா நம்ம வாயில் இருக்க இன்ஃபெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக அந்த இருதய நோயை வந்து

0: உங்களுக்கு ஈட்டிட்டு போய் விட்டுரும். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களோட பிரச்சனை, இல்ல வந்து ஒரு உடம்புல இருக்கிற வைட்டமின் டெஃபிஷியன்சியோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஓரல் கேன்சரோ, எதுவா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வாயில வந்து சட்டுன்னு அது வந்து வெளிப்படுத்தி கொடுத்துரும். அதனால வாய் நலம்ங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஸோ அது வந்து பல்லு வந்து ஒரு சின்ன பொருள் அதுல இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்ல வாயில வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்திடலாம்னு இருக்கக்கூடாது. அதை வந்து கண்டிப்பா நம்ம என்னன்னு முதலையே பார்த்து அதை என்ன சரி செஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று ரொம்ப எளிமையா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பல் வழியாக சவிச்சு தான் உள்ளே நம்ம வந்து முழுங்கிக்க முடியும். ஸோ ஒழுங்காக வாயில் வந்து சவிச்சு சாப்பிட்டா தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் உடம்புல வந்து சேரும். இல்லைனா வந்து பிளாக் பிளாக்ஸாக வந்து உள்ளே போய் செரிமானத்தோட பவரை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்கள் வாய் வழியாக பல் வழியாக நல்லா சூ பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ அதனால் உங்கள் பல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்.
1: டாக்டர், மனிதர்களோட வரலாற்றில் எப்போ பற்களுக்கு அவன் கவனத்தை கொடுக்க ஆரம்பித்தான்?
0: மனிதர்கள் பொதுவாக ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் பார்க்கும்போது டென்டிஸ்டிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ பண்டைய காலத்திலிருந்தே வந்து பல்லை வந்து பராமரிக்கவும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா வந்து 900 வந்து 9000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே வந்து பல்லோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அவங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வந்து நம்மளோட சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரியில் இருக்கு. ஸோ பழமையான சிவிலைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை வந்து பொடியாக்கி அதை வந்து பல்ல வந்து சுத்தப்படுத்த யூஸ் பண்ணவோ, இல்லை வந்து வேறு வேறு குச்சிகள் வச்சு பல்ல சுத்தம் பண்ணவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு கூர்மையான கல்லை வச்சு அதை வந்து ட்ரில்லாக யூஸ் பண்ணி பல் சொத்தையை அடைக்கவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அவங்கவுங்க சிவிலைசேஷனுக்கு பொறுத்த மாதிரி அந்தந்த நாட்டில் வந்து வேற வேற விதமாக டென்டிஸ்ட்ரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே இவால்வ் ஆகி ஒரு யூனிவர்சல் மோட் ஆஃப் மெடிசனாக வந்து இருக்கு.
1: டாக்டர், மனிதர்கள் பயன்படுத்திய முதல் டூத் பேஸ்ட் எது?
0: மனிதர்கள் முதல்ல யூஸ் பண்ண டூத் பேஸ்ட் வந்து டூத் பேஸ்ட் மாதிரி இருக்காது. ஸோ முந்தைய காலத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பவுடர் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் வந்து முட்டை ஓடோட பொடி, சாம்பல், மூலிகைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பவுடராக வந்து ஒரு அரைச்சு அதை வந்து பல்லை வந்து அப்ரேசிவாக சுத்தம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து உப்பு, கரிமண் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளோட சிவிலைசேஷனில். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டாக வந்து அது வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டூத் பேஸ்ட்லேயுமே வந்து ஃப்ளூரைடு இந்த மாதிரி பல் சொத்த வராமல் இருக்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ இருக்கிறது நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட், இல்லை ஒயிட்னிங் டூத் பேஸ்ட், கம் கேர் டூத் பேஸ்ட், அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூத் பேஸ்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் முன்னாடி காலத்தில் வந்து பொடியிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம டூத் பேஸ்ட்ல வந்து இருக்கும்.
1: டாக்டர், டூத் பிரஷோட வரலாறு சொல்ல முடியுமா?
0: மனுஷங்க வந்து ரொம்ப பழமையான காலத்திலருந்தே வந்து பல்லை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக வந்து வேறு வேறு குச்சிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்டைய காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி, மரக்குச்சி இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து 1400 போன ஆண்டுகள்லாம் வந்து சீனாவில் தான் வந்து முடி மாதிரி இருக்கிற இதை வந்து பயன்படுத்தி ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து மூங்கிலில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி பண்ணி அதில் வந்து பன்றியோட முடிகளை வந்து நட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்து நைலான் யூஸ் பண்ணி ப்ரஷஸ் ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் நைலான் ஃபைபர்ஸ் கொண்ட டூத் ப்ரஷஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு எரா தாண்டி டூத் ப்ரஷ் இப்போது வந்து இந்த அளவுக்கு இவால்வ் ஆகிருக்கு. டூத் ப்ரஷஸ்லேயே வந்து இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜிக்ஸாக் இருக்குது, உங்களுக்கு வந்து பிரிசில்ஸோட நம்பர், பிரிசில்ஸ் எத்தனை டஃப்ட் ஆஃப் பிரிசில்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படி இப்போ எல்லா ப்ரஷஸும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சாஃப்டாக, மீடியமாக, இல்லை வந்து அல்ட்ரா சாஃப்டாங்க நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: டாக்டர், ஆதி காலத்தில் எப்போதிலிருந்து இந்தியர்கள் பற்களை பராமரிக்க ஆரம்பித்தாங்க?
0: அப்புறம் ஆயுர்வேத நூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேர்கள், நிறைய விதமான இலைகள் இதெல்லாம் கொண்டு பல்ல சுத்தம் பண்ணுறதுக்காக மெடிசன்ஸ் எல்லாமே வந்து தயாரிச்சிருந்திருக்காங்க.

0: ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, நிறைய மூலிகை பொடிகள் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு வகையான பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இது நல்ல எண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாயில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் ஒரு அளவோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து நல்ல எவிடன்ஸோட இப்போ சயின்டிஃபிக் பேக்ரவுண்டோட சப்போர்ட் ஆகி இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பொருள் எல்லாமே அதே தான், யூஸ் பண்ணுறதான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கே ஒழிய த பேஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ரிமைன்ஸ் த சேம்.
1: டாக்டர், ஆதிகாலத்தில் எகிப்தியர்கள் எப்போ பற்களை பராமரிக்க ஆரம்பித்தாங்க?
0: எகிப்தியர்கள் வந்து ரொம்ப அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப முன்னேற்றமாக இருந்த ஒரு நாகரிகமாக தான் அவங்களோட இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த முட்டையோடோட பொடி, சாம்பல் மற்றும் இந்த மூலிகையெல்லாம் சேர்ந்த ஒரு டூத் பேஸ்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட பல்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்ற ஒரு ஒரு சிவிலைசேஷனாக அவங்களோட டயட் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த நிறைய கடிச்சு சாப்பிட்ற ஒரு இதுவாக இருந்ததுனால அவங்களோட பல்லெல்லாம் நல்ல தேய்மானம் அடைஞ்சு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ நிறைய மம்மீஸ்லாம் பார்த்தும் போது எகிப்தியர்களோட பல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட்ரிஷனுங்கிற சொல்லக்கூடிய மேல் பகுதி வந்து ஃபுல்லாக தேஞ்சு இருந்ததை வந்து பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அந்த பல்லை வந்து பாதுகாக்கிற அந்த ஒரு வழி வந்து ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு தனி ஒரு இதுவாக பார்க்காம அது டே டு டே லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து எகிப்தியர்கள் பார்த்துருக்காங்க.
1: டாக்டர், ஆதிகாலத்தில் ரோமன்ஸ் எப்படி அவங்க பற்களை பார்த்துக்கிட்டாங்க?
0: இப்போது ரோமன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது வந்து வாய் கழுவும் திரவியங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்க, பல் பொடியும் குச்சிகளை தாண்டி. ஸோ இந்த திரவியங்களில் வந்து உங்களுக்கு இந்த மூலிகைகள் கலந்த தண்ணீர் மற்றும் சொத்த வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் இதெல்லாம் கலந்து தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சில இது என்ன சொல்லுதுன்னா வந்து ரோமனியர்கள் வந்து சிரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், பார்க்கறதுக்கு சிரிச்சா அழகாக இருக்கணும்னு அவங்களோட இந்த பல் சீரமைப்பு இதுக்காகலாம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. தங்க கம்பிகள் வச்சு பல்லை வந்து சீரமைக்கிறது மற்றும் இந்த தளர்வடைஞ்ச பற்களை வந்து கம்பி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறது இதெல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்ச லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அழகுக்காகவும் இந்த திரவியங்களை வச்சு வாயை வந்து துர்நாற்றம் இல்லாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது எப்படிங்கிறது அவங்களோட சிவிலைசேஷனாக இருந்திருக்கு.
1: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் டென்டல் ஃபில்லிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம், இதற்கான வரலாறு சொல்ல முடியுமா?
0: பல் சொத்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய முதல் ஒரு பல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரே தீர்வு வந்து பல்லை வந்து அடைக்கிறது. முந்தைய காலத்தில் வந்து இந்த அடைக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தேனீயோட மெழுக வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, ப்ரொப்போலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அதுக்கப்புறமா வந்து உலோகங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, தங்கம், வெள்ளி, பாதரசம் இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் உலோகமோ இல்லை உலோக கலவையோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது வளர்ச்சியை தாண்டி வந்து இப்போது கொஞ்ச நாளாக வந்து நம்ம வந்து பல் கலர்லேயே இருக்கக்கூடிய கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட், காம்போசிட் சிமெண்ட்ஸ், அதோட காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஃபில்லிங் பண்ண பயோமிமெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு, உங்கள் பல் எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அதே கலர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த டென்டல் ஃபில்லிங்கிறது வந்து ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்.
1: டாக்டர், மாடர்ன் டென்டிஸ்ட்ரியோட ஆரம்ப காரணம் எதை சொல்லுவீங்க?
0: பொதுவாகவே வந்து இப்போது டென்டிஸ்ட் அப்படி இல்லை பல் மருத்துவம்னாலே பல் புடுங்கிறது தான் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டாக எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. பட் 18th century அப்பத்துலேருந்து தான் வந்து பல்லுக்கான முக்கிய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முக்கியத்துவமும் இவால்வ் ஆச்சு, ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுமே வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சிலர் தான் வந்து டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நல்ல கலை நயம் உள்ளவங்க டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஆர்ட் ஒர்க் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியான இல்லை வந்து பார்பர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க டென்டல் ஒர்க்குமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் ஆரம்பித்தோடனே ஆக்சுவல் டென்டிஸ்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த முன்னாடி வந்து இந்த சிகிச்சைகள் எல்லாமே வந்து வலியோட நாலு பேரை பிடிச்சி வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லோக்கல் அனஸ்தீஷியா அந்த இடம் மட்டும் மருத்து போகிறதுக்கான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட்டும் வலி இல்லாமல் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணக்கூடிய காலகட்டமாக வந்து 18th century அப்புறமா ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது வந்து டாக்டர் ஃபியர்

0: ஸ்டீவ் ஆர்ச்சர்ட், அவர் தான். ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்ட்ரின்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் எழுதின அந்த நிறைய ஆர்டிகல்ஸ் லிட்ரேச்சருக்கு அப்புறம் தான் மாடர்ன் டென்டிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா.
1: டாக்டர், பெரி ஃபாச்சர்ட் வரலாறு சொல்ல முடியுமா?
0: பெரி ஃபாச்சர்ட் அவர் வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்ட்ரின்னு கூப்பிடுறோம். ஸோ அவர் வந்து ஒரு புக்கு எழுதினார். ஸோ அதில் வந்து பற்களோட அமைப்பு, பல்லோட நோய்கள் என்னென்ன இருக்கலாம், பல்லோட ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஒரு ஒரு டென்டல் கிளினிக் எப்படி இருக்கணும்,

0: ஸ்டார்டிங் தான் வந்து இப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடர்ன் டென்டிஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ அவர் அவரோட அந்த ஆராய்ச்சி, அவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் டென்டிஸ்ட்ரி இஸ் ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம்.
1: டாக்டர், பல் மருத்துவத்துறை பெரி ஃபார்ச்சர்ட் வரதுக்கு முன்னாடியும் அப்புறமும் எப்படி மாறிச்சு?
0: பெரி ஃபார்ச்சர்ட் வரதுக்கு முன்னாடி பல் மருத்துவம் ரொம்ப ஆரம்ப நிலையில தான் இருந்துச்சு. ஒழுங்கான மனிதர்களால் அது வந்து செய்யப்படலை. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பல் மருத்துவம்னா என்ன, அதோட அடிப்படை என்ன, அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பார்க்கணும், எது பொறுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாருமே வந்து டென்டிஸ்ட்ரியை வந்து ஒரு தனி மருத்துவ பிரிவாக பார்த்து அதுக்கு எல்லாரும் படிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அவருக்கு முந்தின காலத்துலையும் அவருக்கு பிந்தின காலத்துலையும் நல்ல ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தாண்டி அவர் வந்து சர்க்கரை நோயும் இந்த ஈர் பிரச்சனையும் உள்ள தொடர்பு, மற்ற உடல் உபாதைகளுக்கும் பல் மருத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு போன்ற நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு பல் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறதே வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க.
1: டாக்டர், நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது பல் உருவாட்டி விழுந்தால் திரும்ப முளைக்குது, ஏன் நம்ம வயதான பிறகு நடக்க மாட்டேங்குது?
0: குழந்தைங்களுக்கு வந்து முதலில் வந்து பால் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 பல்லு முளைக்குது. அதுக்கப்புறமா அந்த 20 பல்லுமே விழுந்து அவங்களுக்கு 20 புதுப்பல் வருது. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து மோலார்ஸ் அப்படிங்கிற கடவாப்பற்கள் வந்து ஒரு ஒரு சைட்லேயுமே வந்து 3-3 ஆக மொத்தம் 12 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதனால தான் 32 பல் வந்து பெரியவங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே மனிதர்கள் வந்து டிஃபியோடான்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபியோடான்ஸ்னால் வந்து 2 செட் ஆஃப் டென்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 செட்டு தான் இருக்குது, அதாவது பால் பல்லு மற்றும் இந்த பெர்மனெண்ட் பல்லு. ஸோ இந்த பால் பல்லாம் விழுந்த உடனே நம்மளுக்கு பெர்மனெண்ட் பல்லு முளைச்சிரும். ஸோ நிறைய வேறு உயிரினங்கள்லாம் இருக்காங்க, பல் வந்து விழ விழ விழ அவங்களுக்கு வந்து லைஃப் பூராவுமே வந்து பல் வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷார்க் சுறா மீனுக்கு வந்து எத்தனை தடவை பல் விழுந்தாலும் புதிய பற்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக வந்து பல் விழுந்துச்சுன்னா ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக பல்ல வந்து ரீக்ரோத் பண்ண முடியுமான்னு அது இன்னும் ஆராய்ச்சி கட்டத்திலே தான் இருக்குது. பொதுவாக நம்மளுக்கு வந்து பார்ப்பற்கள் விழுந்து முளைக்கும், அதுக்கு அடியில் தான் இந்த பெர்மனெண்ட் பல் எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கும். அது முளைக்க எக்ஸ்ட்ரா 12 புது கடவாப்பற்கள் முளைச்சு 32 பற்கள் வந்து பெரியவங்களுக்கு இருக்கும்.
1: டாக்டர், மிருகங்கள் எப்படி பல் தேய்க்காம பற்களை பராமரிக்குது?
0: விலங்குகள் வந்து எப்போவுமே வந்து பல் வந்து ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் எதுவுமே வரதும் கிடையாது. எதனால அப்படின்னா முக்கியமாக வந்து டயட். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் அதே வந்து விலங்குகள் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, குக்டு ஃபுட்டு, ப்ளஸ் சாஃப்ட் லிக்விட் சுகரி இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல் சொத்தையோ இல்லை வந்து வாயில் வரக்கூடிய பிரச்சனைகளோ ஜாஸ்தி ஆகலாம். இப்போது விலங்குகள் பார்த்திங்கன்னா ரா ஃபுட் ப்ளஸ் அவங்க வந்து நல்லா சவிச்சு முழுங்கக்கூடிய அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பல் பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு இயற்கையாகவே வந்து நிறைய விலங்குகளுக்கு வந்து அவங்களோட உமிழ்நீர் சலைவால வந்து இந்த சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான நிறைய என்சைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவுமே அவங்களுக்கு குறைச்சி விடும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு வாய் பிரச்சனைகள், அதாவது பல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம சமைக்கிறது தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் வந்து வெட்டினரி டாக்டர்ஸே வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் இப்போது பண்ணுறாங்க, வெட்டினரி டென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து அந்த விலங்குகளுக்கு என்னென்ன தேவையான ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது நல்லபடியாக பண்ணுவாங்க.
1: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மனுஷனை பொறுத்து மாறும்ட்டு, ஒரு மனிதன் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இன்னொரு மனிதன் இருக்காதுன்ட்டு, அதே மாதிரி தான் பற்களுமா?
0: ஆமாம், பற்களுமே வந்து பற்கள் தாடை பல்லோட சீரமைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு மனிதர்களுக்குமே மாறும். ஸோ இது எந்த விதத்தில் மாறும் பார்த்தீங்கன்னா அளவு, இடைவேளை மற்றும் அந்த பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த பிட் அண்ட் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே வந்து ஒரு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும். அதனால தான் வந்து இந்த ஃபொரன்சிக் சயின்சஸ்லலாம் வந்து இந்த பல்லை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து என்ன தான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உடம்பு முழுக்க எரிஞ்சு போனாலும் பல்லுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பைட் மார்க்ஸோ இல்லை பல்லோட அமைப்பை பொறுத்தோ இல்லை அவங்க எக்ஸ்ரேவை பொறுத்தோ இந்த மாதிரி இருக்கிற எவிடன்ஸை வச்சு இது இவங்க தாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றும் இந்த ஆள் கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த ஃபொரன்சிக்ஸில் வந்து நம்ம பல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே ஐடென்டிக்கலாக வந்து பல் மாறும்.
1: டாக்டர், ஒரு

0: லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதரோட பல்லுக்கும் இப்ப இருக்கிற பல்லுக்கும் என்ன வித்தியாசம்?
1: பழங்கால மனிதர்களுக்கும் இப்போதைக்கும் பல்லில் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸே வந்து இந்த எவல்யூஷனில் ஏற்பட்ட சேஞ்சஸ். ஸோ அவங்க பழைய காலத்தில் வந்து அவங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து சமைக்காத உணவு, கடினமான வேர் வகைகள், மற்றும் அவங்க வந்து இறைச்சியை வந்து நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணாமல் கொஞ்சம் ராவாக சாப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட பல்லோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஜா வந்து நல்லா மூமெண்ட்ஸ் கொடுத்து சவிச்சு சாப்பிட்டதுனால அதனால அவங்க ஜாவோட க்ரோத்துமே வந்து நல்லா வளர்ந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ப்ராசஸ்டு சாஃப்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், என்ன ஆச்சுன்னா அந்த ஜாக்கு கொடுக்குற மூமெண்ட்ஸே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால ஜா க்ரோத்துமே வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. அதனால உங்களுக்கு ஜா சைஸு, பல்லோட அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வருது. அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஞானப்பல் விஸ்டம் டீத் பிரச்சனை வர்றது எதனால அப்படின்னா அவங்களோட ஜா சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால ஸோ அந்த பற்களுக்கு தேவையான போதுமான ஸ்பேஸ் வந்து இப்போது இருக்கிறது கிடையாது. முந்தைய காலத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்து 4 molars வரைக்கும் இருந்ததுக்கான லிட்ரேச்சரும் இருக்குது.
0: டாக்டர், நம்ம டென்டிஸ்ட்னு சொன்னாவே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது அது டென்டல் சேர். டென்டல் சேரோட வரலாறு சொல்ல முடியுமா? இதில் என்ன இருக்குது?
1: டென்டல் சேர் ஒரு சாதாரண ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சேர் கிடையாது. மொத்த டென்டிஸ்டியோட ட்ரீட்மெண்ட்டோட சிஸ்டமே வந்து டென்டல் சேர் தான். அந்த டென்டல் சேரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைட் இருக்கும் பல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, ஒரு சக்ஷன் டிப்பு இல்லை சிஸ்டம் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும், வாட்டர் ஸ்ப்ரே, கம்ப்ரஸ்ட் ஏரு, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறதுக்கான ட்ரே, மற்றும் பேஷண்ட் வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கான நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். டென்டிஸ்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்காகவும், பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறதுக்காகவும் கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு சேர் அது. முந்தின காலத்துல வந்து உட்டன் சேர்ஸ் இல்ல வந்து நம்ம சலூன்ல இருக்கிற மாதிரி சேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் உட்கார்ந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி. இப்போ வந்து அது உங்களுக்கு நல்லா அட்வான்ஸ் ஆகி அதுலயே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சேர்ஸ்லயே வந்துருச்சு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய விதமான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி, செல்ஃபாக வந்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து எல்இடி லைட்டிங்ஸு, கேமராலாம் வச்சு, மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி நிறைய சேர்ஸுமே இப்போது அவைலபிளாக இருக்குது.
0: டாக்டர், இந்த ஹியூமன் எவல்யூஷனில் மனிதர்களுக்கு பற்கள் எப்போ உருவாச்சு?
1: அதாவது மனிதர்கள் வந்து முதல்ல வந்து மீன் மாதிரி இருந்து டெவலப் ஆனதில் வந்து பார்க்கும்போது மீனாக இருந்த காலத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து இருந்திருக்கு. மனிதர்களாக இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த எவல்யூஷன் நடந்த டைமில் ஒரு ஒரு மாதிரி இவால்வ் ஆகிட்டு இருந்தோமோ ஒரு ஒரு மாதிரி ஒரு நீட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு டேர் பண்ண, அடுத்து வந்து கிரைண்ட் பண்ண, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ணங்கிற நிறைய உங்களுக்கு யூசேஜஸை பொறுத்த மாதிரி அந்த எவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பற்கள் வந்து வேற வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த பற்களோட முக்கியமான ஒரு ஒரு யூசேஜே வந்து அந்தந்த ஸ்பீஷீஸ்க்கான நல்ல நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாக தான் பல்லு வந்து இருந்திருக்கு. அதனால் முந்தின காலத்திலிருந்தே எவல்யூஷன் படி பல்லும் பல்லு சம்மந்தப்பட்ட தாடியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துக்கிட்டே இந்த அளவில் இப்போ இருக்கு.
0: டாக்டர், மனிதர்களோட பற்கள் வந்து இவ்வளோ காலமாக மாறி இருக்கு, இப்போ மாறிட்டு இருக்க?
1: கண்டிப்பாக முந்தைய காலத்தில் வந்து பல்லோட சைஸு, பல்லோட நம்பர், மற்றும் ஜாவோட சைஸு, தாடையோட சைஸும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போது முக்கியமான பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா விஸ்டம் டீத் இருக்கிறதா. இந்த விஸ்டம் டீத் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இடம் இல்லாமல் அவதிப்பட்டு அதை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. இல்லை நிறைய பேருக்கு இந்த விஸ்டம் டீத்தே வந்து வளராமையே வந்து ஃபார்ம் ஆகாமலேயே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எவல்யூஷன் தான் அவங்களுக்கு வந்து மேஜர் ரீசன். அண்ட் இன்னொன்று இதனால வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது வந்து க்ரௌடிங் பேட்டர்ன்ஸ். பல்லு வந்து அலைண்டா ஒரு அமைப்பாக இல்லாமல் முன்ன பின்னுமா இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிபென்சினால, அதாவது உங்கள் தாடையோட அளவும் பல் பற்களோட எண்ணிக்கையும் அதோட சைஸும் வந்து கோரிலேட் ஆகாமல் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு இடம் இல்லாமல் அந்த குருக்கடா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நிறைய ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எல்லாமே வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எவல்யூஷன் படி அந்த மாறிட்டே இருக்கிறதுனால தான்.
0: டாக்டர், இந்த விஸ்டம் டீத்துக்கு பேர் எப்படி வந்துச்சு?
1: பொதுவாக வந்து விஸ்டம் டீத் வந்து இந்த 17-25 வயசுக்குள்ளே தான் வந்து முளைக்கும். ஸோ இப்போ பொதுவாக வந்து அந்த ஏஜ் தான் வந்து எல்லா மனிதர்களும் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு படிப்பு முடித்து ஒரு வேலைக்கு போகிற அந்த ஒரு டைம், இதெல்லாமே வரக்கூடியது வந்து இந்த 18-25 இயர்ஸ்க்குள்ளே தான். அதனால தான் அந்த டைமில்

0: வரக்கூடிய ஒரு மோலார் டீத்துங்கிறதுனால இது வந்து விஸ்டம் டீத்துன்னு சொல்கிறாங்க. இது ஐடியலாக வந்து தேர்ட் மோலார், அது வந்து நம்ம வந்து அந்த டைமை பொறுத்து அதை வந்து விஸ்டம் டீத்துன்னு கூப்பிடுறோம்.
1: டாக்டர், எர்பியோர்ஸ் அதாவது காய்கறிகளை சாப்பிட்ற மிருகங்கள் மற்றும் கார்னிவோர்ஸ் மாமிசங்கள் சாப்பிட்ற மிருகங்கள், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பற்கள் சம்மந்தமாக?
0: இப்போ பொதுவாகவே வந்து ஹர்பியோர்ஸ், கார்னியோர்ஸ், ஓம்னியோர்ஸ்னு அனிமல்ஸை மூணாக பிரிப்பாங்க. ஸோ ஹர்பியோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றவங்க. இப்போ வந்து மாடு, ஆடு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த புல், இந்த இலைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தேவைப்படுது கிரைண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இவங்க பல்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேடு பள்ளம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மேலே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து அவங்க அரைக்கும் போது இந்த இலையும் இந்த புல்லும் வந்து நல்லா வந்து அரைச்சி அவங்களால வந்து முழுங்க முடியும். இதே வந்து கார்னிவோரஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த மாமிசத்தை வந்து கிழிச்சு அதை வந்து கடித்து சாப்பிடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த கோரப்பற்கள், ஷார்ப்பான டீத் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கு. இதே வந்து மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓம்னியோரஸ்னு சொல்லுவாங்க. நம்ம காய்கறி வகைகளையும் சாப்பிடுவோம், மாமிச வகைகளும் சாப்பிடுவோம். அதனால நமக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய மோலார் டீத்தும் இருக்கு. முன்னாடி வந்து இந்த இன்சைசார் கெனைன்ஸுங்கிற காம்பினேஷன் மாதிரி எல்லா பற்களுமே வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுதான் வந்து இந்த ஹர்பியோரஸ், கார்னிவோரஸ் அண்ட் ஓம்னியோரஸ்க்கு உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் பல்ல பொறுத்த வரைக்கும்.
1: டாக்டர், பூச்சிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: பூச்சிகளுக்கு வந்து பற்கள்னு சொல்லாமல் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பூச்சிகளுக்கு, இன்செக்ட்ஸுக்கு வந்து அவங்களோட வேலை பொறுத்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ கிராஸ் ஹாப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூவிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிராஸை வந்து மெல்றதுக்கான அமைப்போடு அவங்களோட வாய் இருக்கும். இதே மஸ்கிட்டோக்கு பார்த்தீங்கன்னா பியர்சிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம ஹியூமனோட தோலை வந்து பியர்ஸ் பண்ணி பிளட்டை வந்து உரியறதுக்கான அதுக்கு தகுந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா சக்கிங் டியூப் மவுத் பார்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பூக்களில் இருக்கிற அந்த தேனியை வந்து உரியணும், இதுதான் முக்கியமான வேலை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்செக்டுக்கு பொறுத்த வேலையை பொறுத்த மாதிரி அவங்களுக்கான அந்த மவுத் பார்ட்டுங்கிற அந்த வாய் வந்து வேற வேற டைப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பல்லுன்னு இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மவுத் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும்.
1: டாக்டர், செடி கொடிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: மனிதர்களுக்கு பல் இருக்கிற மாதிரி செடி கொடிக்கு பற்கள்னு இல்லை, ஆனால் பற்கள் மாதிரியான ஒரு பொருட்கள் இருக்கும். இப்போ வந்து நம்மளை மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து பற்கள் தேவை அப்படின்னா சாப்பிட்றதுக்காக தேவை. இதே வந்து பிளான்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக தேவை. ஸோ இப்போ நிறைய பிளான்ட்ஸுக்கு வந்து அதோட மாய்ஸ்சரை வந்து அதுக்கிட்டேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பற்கள் மாதிரி இருக்கிறது வந்து உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ், கேக்டஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளு முள்ளாக வந்து பற்கள் மாதிரி இருக்கும். இது எதுனால அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சரை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து பாதுகாக்கும். இதே வந்து இப்போது நிறைய பிளான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த இன்செக்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக இருக்கும், அந்த இலையை கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த பற்கள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாதுகாப்பு சர்வைவல் மோடுக்காக நேச்சுரலாக டெவலப் ஆகிருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இதுவாக இந்த பற்கள் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய அந்த பற்கள் வந்து அவங்களுக்கு மேஜராக வந்து இந்த பாதுகாப்புக்காக தான் யூஸ் ஆகுது.
2: இதுவரை பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்த பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நிறம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியின் முதலில் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:31 25 நொடி. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக.

0: என் கைகளே சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 81%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.1°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.4°C, பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் வினிகரின் பயன்கள். எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள்.

0: தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், புதுமை படைக்கும் குழப்பாக்கம் நியாய விலைக்கடை, ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02 திரைகானம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்குபவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலைக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 9:00 அரங்கிசையில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குன்னம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்ரத்தா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம் பாரம்பரியமும் புதுமையும், இதில் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் KP ரேகா அவர்களுடன் நேர்முகம். இந்த நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் கண்ணாடியால் கட்டப்பட்ட உயரமான கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள். உங்களுக்காக மன ஆரோக்கியமே, இதில் பெண்களின் மனநலனுக்கான ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரத்தன் அவர்கள். இரண்டு 15 திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம், தேசிய வலுதூக்குதல் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகானம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர். நாளை இரவு 9:30 அரங்கிசையில் டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். MS வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by RS Raghu. The government has constituted a one-member committee to probe into matters relating to procurement of services for on-screen marking OSM system by Central Board of Secondary Education, CBSE. OSM is a new digital evaluation system introduced by CBSE this year for Class 12 board examinations, replacing traditional paper checking. The committee will be chaired by Chairperson of the Capacity Building Commission's S. Radha Chauhan. The committee will submit its report within a month to the Department of Personnel and Training. Meanwhile, the CBSE today officially activated online portal for verification of marks and re-evaluation of answer sheets of Class 12 students. Our correspondent reports that the facility is available only to those students who have obtained scanned copies of their evaluated answer books. A Delhi court today extended the judicial custody of 5 accused in the NEET paper leak case till 15th of this month. Yesterday, 2 other accused were sent to 14 days of judicial custody. The CBI has arrested 13 accused in the case so far. Last month, the National